கிழமையும் இன்று இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஜூலை 7 திகதி, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 24 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 30 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 31 செல்சியஸ், சூரிய ஒளியை நிறைந்திருக்கும். 39 செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 21 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 29 செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை சூரிய ஒளியுடன் மிகு கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவும் மழைப்பொழிவு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முகில் கூட்டத்தோடு 27 செல்சியஸாக இருக்கும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. சனிக்கிழமை 28 செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 28 செல்சியஸ், சூரிய ஒளி நிறைந்திருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% அதிகரித்து 165.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இதைவிட குறைவான விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொள்பவர்கள், தேவை ஏற்படுபவர்கள் நிச்சயமாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது 165.9 விட குறைந்த விலையில் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. 12 மணிக்கு பின்பு 165.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 11 நீங்கள் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 12 ஒரு மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து பின்னரவு அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு காலை 9 வரை இணைந்திருக்கலாம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். வரைக்கும் இந்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 9:11. செய்யுமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சார், இப்பொழுது நேர்களை சந்தித்தால் எப்படி இருக்கும் இன்றைய நாளிலே? சார், வளமை போல இல்லாமல் இன்றைய நாள் நேர்களை சந்திக்க விரும்புகிறோம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055-5530க்கு இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். சார், உங்களுக்காக ஒரு விடுகதை ஒன்று தருகின்றோம். அந்த விடுகதைக்கு விடையை நீங்கள் தான் விடுவிக்க வேண்டும். சரி, வாய் இல்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார்? உங்களுக்கான விடுகதையை நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. வாயில்லை பேசுவேன், வாயில்லாமல் பேசுவேன், காதில்லாமல் கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இடோபிகோ
5: 416-746-2742.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
11: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நேரம் 9:15.
5: CMR
1: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த நபர்களின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையை தனித்தனியாக மேற்கொண்டு அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணருக்கு நீர்கொழும்பு நீதவான் திலினி சலனி பெரேரா இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளார். இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின், வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதகீரத்தை இன்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார். கடந்த 2008 நடத்தப்பட்ட அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் 38 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குஜராத் நீதிமன்றம் இன்று உறுதி செய்து தீர்ப்பளித்தது. தமிழ்பிரேர் ரிச்சில் 8 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா துருக்கிக்கு F-35 ரக போர் விமானங்களையும் அது தொடர்பான உதிரி பாகங்களையும் விற்பனை செய்வது பிராந்திய அதிகார சமநிலையை குறைத்துவிடும் என்ற இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவல் பரப்பும் பரப்புரையின் ஒரு பகுதி என கூறி துருக்கி நிராகரித்தது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
5: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சிஎம்ஆர் 101.3.
1: நேரம் 9:16 நேர்களிடம் கேட்கப்பட்ட விடுகதை ஒன்று: வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: ராஜவர்மன்
1: சொல்லுங்கள். வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார்?
12: உண்மையில் 9:30 செய்திக்காக வானொலியை போட்ட போது நாங்கள்
1: கேள்வியோடு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள்?
12: இல்ல, கேள்வியை அரைகுறையாக தான் முதலில் கேட்டு நீங்கள் திரும்ப ரெண்டு தடவை சொல்லிவிட்டீர்கள். இது நான் நினைக்கிறேன் ஒலி அல்லது எதிரொலி,
1: ஒலி அல்லது எதிரொலியாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கை இல்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், ஓ விட்டால் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கே
12: நன்றி.
1: நன்றி, அடுத்த நேர் சந்திக்க போகின்றோம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம்,
1: செல்வி சொல்லுங்கள். வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார்? வாயில்லை பேச, வாய் இருந்து எவ்வளவு பேசுகிறோம், காது இல்லாமல் கேட்கிறோம், சரி பார்ப்போம் என்ன நடக்க போறோம்னு தெரியவே இல்லையா. நீங்கள் வானொலி என்று சொல்லுகிறீர்களா? வாயில்லை பேசுவேன், வானொலி காதில்லை கேட்க முடியும், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறீர்களா? வானொலி என்று சொல்லுகிறீர்கள். சரி, இரண்டு விடைகள் வந்திருக்கின்றன, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கையும் நன்றி. நேரம் 9:18 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அழைக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5. வாயில் பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில் உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், நான் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 4 6 5 9 3 0 0 5 5.
14: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
15: July 11, 12, 13 வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை இவ்வாறு இறுதி நாட்களில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்றுக் கொள்வதோடு அங்கு சென்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமான ஆடை தெரிவுகளை மிக மிக குறைந்த விலைகளிலே கொள்வனவு செய்து பயன்பெறுங்கள். இலக்கம் 11:20 டப்ஸ்கோட் ரோட், யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமன்றத்தில் July 11, 12, 13 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. கனடாவில் நாடு கடந்த தமிழில அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். August 1, 9 காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
16: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம், சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
1: நேரம் 9:20 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடகம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம்.
1: வணக்கம் சாராசுதன், சொல்லுங்கள், என்ன விடை பொருத்தமாக என்ன சொல்லுகிறீர்கள்?
13: வானொலி
1: என்று என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு
13: இருப்பேன்,
1: நீ இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்க வானொலி என்று தான் சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரத்தில் இப்ப வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
17: வணக்கம்
1: சுந்தரி, சொல்லுங்கள், என்ன விடை நீங்கள் சொல்ல போறீர்கள்? வானொலி தான் என்று சொல்லுகிறீர்கள். அவ்வளவு எதிரொலி சரியாக வராதுன்னு சொல்லுகிறீர்களா? என்னை தொட்டால் நான் இல்லை, வானொலியை தொட்டால் வானொலி இருக்கும் தானே, அப்படியே என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், என்னை விட்டால் நான் உன்னோடு விட்டால் நீங்கள் வைத்திருந்தது வானொலி தான், அந்த வானொலியை கவனமாக வைத்திருங்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
18: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், எந்த படி பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
18: தொலைபேசி
1: என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள். இப்பொழுது மூன்று விடைகள் வந்திருக்கின்றன. எதிரொலி வந்திருக்கிறது, ஒலி வந்திருக்கிறது, வானொலி வந்திருக்கிறது, தொலைபேசி வந்திருக்கிறது. சரி பார்ப்போம். தொலைபேசியை குறித்துக் கொள்வோம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
19: வணக்கம் குமார்.
1: குமார் சொல்லுங்கள், என்ன விடை பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
19: நான் நினைக்கிறேன் தொலைபேசி தான்.
1: நீங்களும் நினைக்கிறீர்கள் தொலைபேசி என்று தான். எல்லாமே பொருத்தமாக இருக்கிறது, இது பொருத்தம் என்று இப்பொழுது எனக்கு குழப்பமாக இருக்கிறது. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வானொலி. சரி சிறி சொல்லுங்கள், எந்த படை பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தொலைபேசி என்று நீங்களும் சொல்லுகிறீர்கள். தொலைபேசி விடை வந்திருக்கிறது. பார்ப்போம், பல விடைகள் வந்திருக்கின்றன. தொலைபேசி வந்திருக்கிறது, ஒலி வந்திருக்கிறது, எதிரொலி வந்திருக்கிறது, வானொலி வந்திருக்கிறது, இது எது பொருத்தமாக இருக்கும்? சாரி 4165935555 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பவியா. சரி பவி சொல்லுங்கள்.
20: ஆவி.
1: ஓ, நீங்கள் ஆவியோடு வந்திருக்கிறீர்கள். ஓ, இரவு வேளையில ஆவி என்று சொல்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவை எல்லா விடையும் பொருத்தமாக இருப்பது போல் தெரிகிறது.
21: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
22: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
23: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
24: Veggies fresh-a, price best-a, delivery fast-a. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
25: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
24: 905-417-6069
25: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் .ca 905-417-6069
26: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 9:24. ஆமாம், வாயில்லை பேசுவேன், காதில்லை கேட்பேன், கையில்லை உலகம் முழுவதும் சுற்றுவேன், என்னை விட்டால் நான் இல்லை, என்னை தொட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன் என்பது இதுக்கு மிக பொருத்தமாக இருப்பது எதிரொலி ஒன்றுதான். என்னென்னு சொன்னால் அந்த கடைசியாக வந்தது என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், அதாவது என்னை நீ வெளியிலே விட்டால் நான் எதிரொலியாக எப்பொழுதுமே உன்னோடு இருப்பேன் என்பதுதான். என்னை தொட்டால் நான் இல்லை என்பது தொலைபேசியை தொடர முடியும், அத்தோடு வானொலியை தொடர முடியும், ஆவியையும் தொடர முடியாதான். சரி, ஆனால் ஆவி என்னை விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், ஆவியை விட்டால் உன்னோடு இருப்பேன், ஆவி பறந்துவிடும், எனவே எதிரொலி என்பது மிக சரியான பதிலாக நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மனோ எஸ் ஜானகி அவர்களுடன் இளையராஜா பாடுகின்ற பாடல் இது.
27: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

0: நேரம் இரவு 9:30 சி பார் தமிழ் எஃப்எம். இலங்கை இந்திய செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கண் சிகிச்சைகளின் பின்னர் பிரெட்னிசோலோன் என்ற கண்ணுக்கான திரவ மருந்தை பயன்படுத்தியமால் விழிப்புலனை இழந்துள்ள மேலும் 4 நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொல்பொருட்கள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதன்முதலில் புதையல் தோண்டும் பணியை மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். 3 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய அரச விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் உருவான கரப்பான் பூச்சி ஜனதா அமைப்பின் எக்ஸ் பக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: கண் சத்திர சிகிச்சையின் பின்னர் பெட்டனிலோசோன் அசோஜிட் கண்ணுக்கான திரவ மருந்தை பயன்படுத்தியதால் கண் பார்வையை இழந்த 4 நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த மார்ச் 2023 முதல் 2023 மே 16 வரையிலான காலப்பகுதியில் இந்த திரவ மருந்து பாவனையால் நுவரெலியா பொது மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை செய்து கொண்ட சிலருக்கு கண் பார்வை இழப்பு அல்லது தொடர்ச்சியான பார்வை குறைபாடு ஏற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட பார்வை இழந்த 17 நோயாளர்களுக்கு ஏற்கனவே நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த காலப்பகுதியில் நுவரெலியா மருத்துவமனை தவிர்த்த ஏனைய மருத்துவமனைகளில் கண் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டபொழுது இந்த மருந்தை பயன்படுத்தியதால் கண் குறைபாடுகளுக்கு ஆளாகியுள்ள ஏனைய நோயாளர்களை பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விசேட தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவினர் மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் விழிப்புலனை இழந்துள்ள மேலும் 4 நோயாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு பரிந்துரைத்துள்ளனர். அதற்கமைய சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த விடயங்களை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த 4 நோயாளர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நஷ்டஈடு செலுத்துவதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பயணிகள் பேருந்து சேவையில் நிலவும் போட்டித்தன்மை மற்றும் ஒழுங்கினங்களுக்கு தீர்வாக பேருந்து சேவை கொத்தணி முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கான முன்னோடி வேலைத்திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் தெரிவித்துள்ளது. நாட்டின் முக்கிய போக்குவரத்து ஊடகமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் விளங்குகின்ற பொழுதிலும் நீண்ட காலமாக நிலை பெறும் தற்போதைய நடைமுறையால் அதிக போட்டித்தன்மை, நேர அட்டவணை பேணாமை, வீதிகளில் அதிக பேருந்துகள் இயக்குவதால் ஏற்படும் நெரிசல், பாதுகாப்பற்ற முறையில் வாகன செலுத்தும் முறைகள், பயணிகளின் அசௌகரியங்கள் மற்றும் வளங்கள் வீணடிப்பு போன்ற பல பிரச்சினைகள் மேலெழுந்துள்ளன. இவற்றுக்கு வெற்றிகரமான தீர்வாக உலக நாடுகள் பலவற்றில் நடைமுறையில் உள்ள கொத்தணி முறைமையை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த முறைமையின் கீழ் ஒரு போக்குவரத்து வழித்தடத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலோ இயங்கும் பேருந்து சேவைகள் தனித்தனி அலகுகளாக அல்லாமல் ஒருங்கிணைந்த முகாமைத்துவத்தின் கீழ் ஒரு சேவை கொத்தணியாக இயக்கப்படும். இதன் மூலம் தற்போதைய இயக்க மற்றும் சமூக ரீதியான பிரச்சினைகளை குறைத்து பயனுள்ள பயணிகள் சேவையை வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த விடயங்களை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 170, 177 மற்றும் 190 ஆகிய பேருந்து வழித்தடங்களில் இந்த முன்னோடி வேலை திட்டத்தை உரிய பங்காளர்களின் பங்களிப்புடன் அமுல்படுத்துவதற்கு அதன் முன்னேற்றத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கும் அமைச்சரவை தனது உடன்பாட்டை வழங்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளை இலங்கையின் ஏனைய சிறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது ஜால் செய்தியாளர் தயாபரன்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளை இலங்கையின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அனுப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அந்த வகைகளில் கைதிகள் 60 பேர் இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதலில் சிறை காவலர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அமைந்துள்ள பகுதி முழுவதாக பதற்றமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. அதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கிலும் நீர்கொழும்பு சிறையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பிரித்தனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். அத்தகைய அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் 60 கைதிகள் யாழ்ப்பாண சிறைச்சாலை கடத்தி வரப்பட்டிருக்கின்றனர். அதனை சிறைச்சாலை தரப்புகள் உறுதி செய்திருக்கின்றன. நேற்றைய கலவரத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் மற்றும் கைதிகள் 19 பேர் உள்ளிட்ட 26 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது.
0: தொல்பொருள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதன் முதலில் புதையல் தோண்டும் பணியை மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். புதையலை தோண்டி எடுப்பதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப முடியும் என்ற பரப்புடையுடனே அரசாங்கம் தனது பயணத்தை தொடங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ராணுவம் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்புடன் அரசாங்கத்தின் நேரடி தலையீட்டுடனே இந்த புதையல் தோண்டப்பட்டதாக அவர் சபையில் பகிரங்கமாக குறிப்பிட்டார். அப்போதைய ஆளும் தரப்பு அமைச்சர் ஒருவர் புதையல் தோண்டப்படும் இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் அதுகுறித்து உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக புதையல் தேடுவதிலேயே அரசாங்கம் குறியாக இருந்தது. தற்பொழுது அனைத்தும் தோல்வியில் முடிந்த பின்னர் சபையில் வந்து கூச்சலிடுவதில் எந்த பயனும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா மற்றும் சாவச்சேரி நகரசபைகளைத் தொடர்ந்து மன்னார் நகரசபையின் செயற்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி கந்தையா அரியநாயகம் தலைமையிலான தனிநபர் விசாரணை சபை வடக்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடும் இது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: வவுனியா மாநகர சபை மற்றும் சாவகச்சேரி நகரசபைகளைத் தொடர்ந்து மன்னார் நகரசபையின் செயல்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி கந்தையா அரியநாயகம் தலைமையிலான தனிநபர் விசாரணை சபையொன்றினை வடக்கு ஆளுநர் நியமித்திருக்கிறார். மன்னார் பொது விளையாட்டு மைதானம் மதில் அகற்றப்பட்டமை, வாய்க்கால் வேக தொடர்பான கோவைகளை பரிசோதிக்க வந்த அதிகாரிகள் தடுக்கப்பட்டமை, தவிசாளர் ஆவணங்களை பார்க்க அனுமதிக்காமல் சபையிலிருந்து வெளியேற்றியமை, தேசிய கணக்காய்வு அலுவலகம் வழங்கிய அவதானிகளுக்கு பதிலளிக்காமல் தவிசாளரால் அறிக்கை கிழித்தறிக்கப்பட்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மன்னார் நகரசபைக்கு சொந்தமில்லாத மாற்றுச்சி கடைக்கு பகிரங்க இளங்கோரியமை, கோரமில்லாமல் தவிசாளர் சமமளிக்காத நிலையில் சட்டவிரோதமாக சபை கூட்டங்கள் நடத்தியதோடு தவிசாளர் கொய்யப்பட்டிருக்கின்றன என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வவுனியா மாநிலசபையின் முதல்வர் மற்றும் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் இருவரும் தனிநபர் விசாரணை அறிக்கையின் பின்னர் தமது பதவிகளை அண்மையில் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் வவுனியா மாநிலசபை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் மன்னார் விடயம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது.
0: தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து கொள்ளும் சுவிட்சர்லாந்தின் இலங்கைக்கான தூதுவர் ஸ்ரீ வால்டை சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகள் மரியாதை நிமித்தம் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதி தலைவரும் பேச்சாளரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வடமாகாண தேசிய அமைப்பாளருமான குருசுவாமி சுரேந்திரன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவுனியா மாவட்ட இணைப்பாளருமான செந்தில்நாதன் மயூரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூதுவரின் பதவிக்காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்டமைக்கு இதன்பொழுது நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளை சுவிட்சர்லாந்துக்கு அழைத்தும் தூதரகத்துக்கு அழைத்தும் நாடாளுமன்றத்திலும் மற்றும் அவர் மேற்கொண்ட வடக்கு கிழக்கு விஜயங்களின் பொழுதும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான காத்திரமான முயற்சிகளை அம்மையார் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக அந்த ஒற்றுமை முயற்சி நிறைவேறாவிட்டாலும் கூட தொடர் எதிர்காலங்களில் சுவிட்சர்லாந்தின் தூதரகம் அந்த முயற்சியை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததோடு அதற்கு தாம் பரிபூர்ண ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் கட்சி பிரதிநிதிகள் தரப்பால் எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் தமிழ் மக்களின் இன நலன் சார்ந்த விடயங்களில் சுவிஸ் தூதரகம் கடந்த கால தூதுவர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் சார்பில் தாங்கள் வரவேற்பதாகவும் தொடர்ந்தும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மகாநாடு ஒன்றை நடத்தவுள்ளனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளனர். ஜால் ஊடகமயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உளவியல் சந்திப்பில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க பிரதிநிதிகள் அறிவிப்பினை விடுத்திருக்கின்றனர். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர்தாய பகுதிகளிலும் தமிழர் என்ற அடையாளத்தோடு இலங்கை தீவின் அனைத்து பாகங்களிலும் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் அரசப்படைகளாலும் துணை ஆயுத குழுக்களாலும் கடத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பின்னரும் ராணுவத்திலும் கையெழுக்கப்பட்ட பின்னரும் காணாமலாக்கப்பட்டும் இருக்கின்றனர். அத்தகைய துயரம் தோய்ந்த வரலாறு 1948 ஆரம்பிக்கிறது. கணக்கெட்டு தமிழ் இளைஞர்கள் விழுந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். விழுந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையோ அதற்கான பொறுப்புக்குரலையோ வெளிப்படுத்தாத இலங்கை அரசு பல தசாப்தங்களாக மௌனம் சாதித்து வருகிறது. விசாரணை என்ற பெயரில் திருடனை குற்றவாளியை தேடும் படலத்தை அரசு அரங்கேற்றி வருகிறது. நீதி கோரும் மக்களையும் சர்வதேசத்தை மேம்பாட்டின் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்தகைய வேலை திட்டங்கள் குறித்து விழுந்து காணாமல் ஆக்கப்படும் உறவுகளாகிய நாம் பலத்த எதிர்ப்பையும் அதிருப்தியையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறோம். தற்போது ஆட்சிப்படுத்தி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய அரசுகளை விட மிக தந்திரோபமாக எமது விடயத்தை கையாள்வதை அவதானிக்கிறோம். தெற்கில் சிங்கள இளைஞர்களும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். வடகிழக்கில் தமிழ் இளைஞர்களும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே தெற்கோடு கைகோர்த்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என கூறுகின்றனர். அடிப்படையில் அறமற்ற வாதம் இதுவாகும். எமது கண்ணீரை விலை பேசுகிறது. எமது பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு நாம் நட்டையோ அல்லது அரச விலைப்பையோ பெற்றுக்கொண்டு மனச்சான்றல் கையெழுத்திட தயாராக இல்லை. ஆனால் தெற்கு அதற்கு அப்போது செய்துவிட்டது. நாம் அவரது பிள்ளைகள் எங்கே என்றுதான் கேட்கிறோம். அதற்கான நீதியை தான் கோருகிறோம். நீதி கோரி நீண்டகாலமாக நான் நடத்தி வந்த போராட்டம் காரணமாக இதுவரை 400 மேற்பட்ட தாய் தந்தையர்கள் நீதி கிடைக்காமல் உயிரிழந்துவிட்டனர். அவர்களும் ரப்பின் பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடும் பீச்சும் அருகி வருகிறது. இத்தகைய நிலையில் விழுந்து காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் இலங்கை அரசின் பொறிமுறைகளை நிராகரித்து சர்வதேச நீதியை கோரும் நிகழ்வாக சர்வதேச விழுந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை அனுஷ்டிக்க இருப்பதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: 3 நாடுகளுக்கு அரசு விடுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய அரசு விருதான பென்டாங் ரிபப்ளிக் இந்தோனேஷியன் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஜகர்த்தாவில் உள்ள இந்தோனேஷிய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற சிறப்பான அரசு விழாவில் அந்த நாட்டு ஜனாதிபதி பிரபவோ சுபியாந்தோ இந்த விருதை பிரதமர் மோடிக்கு நேரில் அணிவித்தார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகள், நாகரிக பிணைப்புகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை வலுப்படுத்துதல் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய அசாதாரண பங்களிப்பை பாராட்டும் விதமாக இந்த உரிய கௌரவம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி பெருமிதத்துடன் தெரிவித்தார். விருதை பெற்றுக்கொண்ட பின் கூட்டாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருது தனக்கு அளிக்கப்பட்டது பெரும் மதிப்பாகும் எனவும் குறிப்பிட்டார். இந்த கௌரவம் எனக்கு கிடைத்ததல்ல, இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கோடிக்கணக்கான குடிமக்களுக்கும் சொந்தமானது. இது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வரலாற்று சிறப்புமிக்க ஆழமான உறவின் அடையாளமாகும். இதற்கு ஜனாதிபதி பிரபுவோ மற்றும் இந்தோனேஷிய அரசு மற்றும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் மூலம் உருவான கருப்பான்பூச்சி ஜனதா அமைப்பின் எக்ஸ் பக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருப்பான்பூச்சி ஜனதா அமைப்பின் நிறுவனர் அபிஜித் திப்கே தனது எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுவர்ணா காந்த சர்மா விசாரணையை மேற்கொண்டார். அதன்பொழுது கருப்பான்பூச்சி ஜனதா அமைப்பின் சில கருத்துக்கள் நீட் தேர்வுக்காக காத்திருந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தையும் தேவையற்ற பயத்தையும் உருவாக்கும் வகையில் அமைந்திருந்ததாக மத்திய அரசு தரப்பில் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது நீட் மறு தேர்வு முடிவடைந்ததால் இந்த கணக்கை மீண்டும் செயல்படுத்துவதில் அரசுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதியும் நீட் தேர்வு முடிந்துவிட்டதால் கருப்பான்பூச்சி ஜனதாவின் எக்ஸல கணக்கை முடக்கிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கண் சிகிச்சைகளின் பின்னர் கண்ணுக்கான திரவ மருந்தை பயன்படுத்தியால் விழிப்புலனை இழந்துள்ள மேலும் 4 நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நற்சீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அதிகாரம் வழங்கியுள்ளது. தொல்பொருள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதன் முதல் புதையல் தோண்டும் பணியை மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 3 நாடுகளுக்கான அரசு முறை பயணத்தின் முதல் கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய அரசு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமூக வலைதளங்கள் மூலம் உருவான கரப்பான்பூச்சி ஜனதான் அமைப்பின் எக்ஸ் பக்கத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இறங்கி இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடியோ உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: மற்றாண்டு பேர் பாகத்தில் 23 பாக செலுத்ததாக இருக்கிறது. 28 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாக செலுத்ததாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். நாளை புதன்கிழமை 31 பாக செலுத்ததாக இருந்தாலும் 31 பாக செலுத்ததாக இருக்கும். 39 பாக செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 21 பாக செலுத்ததாக குறவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 29 பாக செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமை சூரிய ஒளியுடன் மிகுக்கூட்டம் இது காணப்படும். சில இடங்களில் லேசார மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 60%. இரவு பொழுதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மிகுக்கூட்டத்தோடு காணப்படும். 27 பாக செலுத்ததாக இருந்தால் 30% லேசார மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 18 பாக செலுத்ததாக குறவடையும். வானம் தெளிவாக காணப்படும். சனிக்கிழமை பகல் பொழுது 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையும் 28 பாக செலுத்த சூரிய ஒளியோடு இருக்கும். திங்கட்கிழமை 30 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 165.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. 3% லிட்டருக்கு அதிகரிக்க இருக்கிறது சாதாரண எரிபொருள். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் சொன்னால் இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் பல எரிபொருள் நிலையங்களில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொண்டீர்கள் சொன்னால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதனையும் கவனத்தில் கொள்ளலாம். சரி, இப்பொழுது அதாவது இன்றைய நாள் என்று நாங்கள் பார்க்கும்பொழுது இன்றைய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. சிலருக்கு இது பிடித்த நாளாக இருக்கும், சிலருக்கு இது பிடிக்காத நாளாக இருக்கும். பிடித்தவர்களுக்கு சில வழிகளிலே அதாவது பிடிக்காமல் இருக்கும். என்ன குழப்பமாக இருக்கிறது, பிடித்தவருக்கு பிடிக்காமல் இருக்கும். பொதுவாகவே இது பிடித்த நாளாக இருக்கும். அது எந்த நாள் என்பது தான் உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்று உலக மூறாகவுமே இது ஒரு கடைப்பிடிக்கின்ற நாளாக இருக்கிறது. இது 1550 முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். 1950 அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம். அது என்னவாக இருக்கும், எல்லோருக்குமே இது பிடிக்கும். ஆனால் சிலர் பிடித்தவர்களுக்கு சில வேளையிலே பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். பிடிக்காத மாதிரி இருப்பார்கள், ஆனால் பிடிக்கும். இப்படி கனவு பிரச்சனைகள் இருக்கிறது. இது பரிசாக கூட கொடுப்பார்கள். இப்படி பல விடயங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. 1550 இது ஐரோப்பாவுக்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, பார்ப்போம். பிடித்தவர்களுக்கு இப்படி எல்லோருக்குமே பிடிக்கும். பிடித்தவர்களுக்கு சில வேளைகளிலே பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கும், பிடிக்கலாம். இப்படிக்கான குழப்பமான விடைகள் இருக்கின்றன. பார்ப்போம். 4165930055 ஒரு வேடிக்கையாக பேசிக் கொள்வோம். ஆனால் ஒரு நல்ல விடயத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
6: வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. ஜூலை 11, 12, 13, சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 மீண்டும் வழங்கும் மாபெரும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்கள் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகள், வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் வேர் ஹவுஸ் சேல். காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், சல்வார்கள், ஏராளமான தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். இலக்கம் 11-20 டெப்ஸ்கோட் ரோட், யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமந்தத்தில்.
7: உங்களுக்காக ஒரு அலைவரிசை
0: கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 11 மணிக்கு நேர்கள் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வினாடி வினா 12 மணிக்கு உங்களுக்கு ஆனச்சிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சிறப்பான நாள் இன்று? எல்லோருக்கும் பிடித்தது, ஆனால் சிலருக்கு பிடிக்காது, ஆனால் பிடித்தவர்களுக்கு பிடிக்கும்.
8: சுகர் பிரச்சனை இருக்கு.
0: ஓஹோ,
8: இருந்தாலும் அடிவட்டு இன்றைக்கு பிடிவாதம் பண்ணி சாக்லேட் வாங்கி
0: சாப்பிட்டேன். சில இடங்களிலே இந்த சுகர் ஃப்ரீ என்று விற்பனை செய்கின்றார்கள், அதையும் ஒரு முறை சுவைத்து பாருங்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். சாக்லேட் விளங்க இல்லை,
9: சந்திப்போம்ளைப்பில்
0: இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
10: ஆமாம், இன்று சாக்லேட் நாள் தான். உணவு உண்ட பின் கண்டிப்பாக எனக்கு ஒரு சாக்லேட் தேவை.
0: ஓஹோ, அது கட்டாயமாக இருக்க வேண்டுமா?
10: ஆமாம், கட்டாயம்.
0: ஆனால் அளவோடு இருக்க வேண்டும் எதுவுமே.
10: ஆமாம்
0: சார்.
10: அடுத்தது அந்த முத்தமிடும் நான், அது நேற்று.
0: அது நேற்று அவர் அதை மறக்கவில்லை, தொடர்ந்து நெய்து கொண்டே இருக்கிறார், அதான் பிரச்சனை. நன்றி ராஜவர்மன்.
10: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் அண்ணா,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
11: சாக்லேட் தினம்
0: தான். சாக்லேட் தினம்
11: தான். ஆமாம், சாக்லேட் தினம் தான். நான் ஒவ்வொரு காலம் பயணம் செய்து வர மாட்டோம். அங்கேருந்து வர்ற ஆக்களுக்கு அங்கேருந்து என்னத்தை கொண்டு வரதோ அங்கேருந்து இருந்து சாக்லேட் தான்
0: பண்ணிக்கலாம்.
11: வேர்ல்டுலேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆன சாக்லேட்டு, நல்ல சுவையான சாக்லேட்னு சுவிஸ்லேட்.
0: சரி, பார்ப்போம். சுவிஸ்லான் சொல்லுகிறீர்கள், அடுத்த முறை வரும்பொழுது எங்களுக்கும் ஒரு பாசலம் கொண்டு பார்க்கணும். சரி, பார்த்து சொல்லக்கூடாது. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாக்லேட்டையே மொத்தமாக கொடுத்துருக்கலாம். சரி சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்கு. ஆமாம், இன்று ஜூலை 7 இன்று உலக சாக்லேட் நாள், வேர்ல்ட் சாக்லேட் டே என்று சொல்கிறார்கள். இது 1550 இதே நாளிலே சாக்லேட் முதல் முதலில் ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்ததை நினைவுகூறும் வகையிலே இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு, அதாவது கொஞ்சம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு, கொஞ்சம் டார்க் சாக்லேட் அல்லது புதிய சுவைகளில் கிடைக்கின்ற கைவினை சாக்லேட்டுகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு பரிசாக வழங்கலாம். வீட்டிலே தயாரிக்கின்ற இந்த கேக், மஃபின் அல்லது ஹாட் சாக்லேட் போன்றவற்றை கூட நீங்கள் சுவைக்கலாம். சாக்லேட் எப்படி கொக்கோ மரத்தின் விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதை சுவாரஸ்யமான வரலாக அறிந்து கொள்ளலாம். இன்னொரு முறை நாங்கள் சாக்லேட்டை பற்றி பேசிக்கொள்வோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும்.
12: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டர் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபி செல்வம், 416-821-0462.
13: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
14: இல்லடா.
13: ஹலோ, காசு வந்ததாடா?
14: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? So sad.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஸ்ரீராம் பார்த்த சாரதி பாடுகின்ற பாடல்.

0: நேரமிரவு 10 மணி. CMR தமிழ் FM. கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் ST செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவும் துருக்கியும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. ஹர்மோஸ் நீரிணை பகுதியில் பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் தெரிவித்துள்ளது. சிரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்த விருந்தகத்துக்கு அருகே இன்று இடம்பெற்ற இரட்டை வெடிப்பு சம்பவத்தில் 18 பேர் காயமடைந்தனர்.
1: கனேடிய செய்திகள்.
0: நேட்டோ வருடாந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்க பிரதமர் பாக்கானி அங்காராவுக்கு சென்றுள்ள நிலையில் கனடாவும் துருக்கியும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. உச்சிமாநாட்டின் பொழுது துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தயிப் எர்கோடனுடன் காரணி நடத்திய சந்திப்பில் இரு நாடுகளும் விரிவான, நவீன மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியதாக பிரதமர் அலுவலகம் July 7 இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த சில மாதங்களில் ஒப்பந்தத்தின் வரம்பு மற்றும் நோக்கங்களை வரையறுக்கவும் முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவும் இரு நாடுகளின் தொழில்நுட்ப குழுக்களும் இணைந்து செயல்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. நேட்டோவுக்கான கனடாவின் பங்களிப்பை வலுப்படுத்துதல் மற்றும் ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் யுக்ரைனின் பாதுகாப்பு உட்பட கூட்டு பாதுகாப்பை கட்டியெழுப்புதல் ஆகியன தொடர்பில் விவாதிப்பதற்கு பிரதமர் மார்க்கானி 8 தேதி வரை அங்காராவில் இருப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கு பட்டத்திலவசர் முகமது பின் சல்மானை சந்தித்து எரிசக்தி, முக்கியமான கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா துறைகளில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்து குறித்து பேசவுள்ளார். பெரும்பாலும் கனடாவிலேயே தயாரிக்கப்படும் 10 ரேடர் ஜெட் விமானங்களுக்கான ஸ்வீடன் உற்பத்தியாளரான சாப் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற நேட்டோ திட்டமிட்டுள்ளதாக நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ தெரிவித்துள்ளார். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டில் பேசிய ரூட்ரோ, தற்போதைய விமானங்களின் ஆயுள் காலம் முடிவடையும் தருவாயில் இருப்பதால் அவற்றுக்கு பதிலாக குளோபலை அமைப்பு கொண்டுவரப்படும் என்று கூறினார். குளோபலை அமைப்பானது சாப் நிறுவனத்தின் தொழில்நுட்பத்தை பம்பாடியரின் குளோபல் 6500 வணிக ஜெட் விமானத்துடன் இணைக்கிறது. சாப் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான மைக்கேல் ஜோஹன்சன் குளோப் ஐ அமைப்பு நேட்டோ கூட்டணிக்கு சரியான தேர்வு என்று தங்கள் நிறுவனம் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ளார். சாட் நிறுவனத்திடமிருந்து 6 கண்காணிப்பு விமானங்களை வாங்க கனடா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கானி மே மாதம் அறிவித்திருந்தார். குளோபலை என்பது சிக்கலான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணித்து அடையாளம் காணும் திறன் நிரூபிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று ரெட்டோ

0: காயங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஹர்மஸ் நீரிணை பகுதியில் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வார கால உடன்படிக்கை காலாவதியான நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியா டமாஸ்கஸில் பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மெக்ரேன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே இரட்டை குண்டுவெடிப்புகள் நடத்தப்பட்டதாக உளவுத்துறை தெரிவிக்கின்றது. டமாஸ்கஸில் மெக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே இன்று செவ்வாய்க்கிழமை இரண்டு குண்டுகள் வெடித்தன. இதில் 18 பேர் காயமடைந்தனர். சிரியாவுக்கு சென்றுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவின் மறு சீரமைப்பு தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்டிருந்தார். அதில் முழுமையான இறையாண்மை கொண்ட பாதுகாப்பான பன்முகத்தன்மை வாய்ந்த மற்றும் ஒருங்கிணைந்த சிரியாவில் வாழ வேண்டுமென்ற சிரிய மக்களின் விருப்பத்தை எதுவும் முறியடிக்க முடியாது. இன்று காலை நான் சிரியாவின் பன்முகத்தன்மையை நேரில் கண்டேன். கண்ணியமும் துணிச்சல் மற்றும் உறுதியை நான் பார்த்தேன். எனது பயணம் தொடர்கிறது என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த குண்டுபிடிப்புகள் இடம்பெற்றதாக உளவுத்துறை தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் உரிமை கோரவில்லை என்பதுடன் சிரிய அதிகாரிகள் இது குறித்து உடனடியாக எந்தவித உத்தியோகபூர்வ கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த திடீர் குண்டுபிடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி பிரான்ஸ் ஜனாதிபதி சிரியாவுக்கான உத்தியோகபூர்வ பயண திட்டங்களில் எந்தவித மாற்றமின்றி தொடரும் எனவும் பிரான்ஸ் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. கிரீன்லாந்து தீவானது டென்மார்க்கின் கீழ் இருக்கக்கூடாதென்றும் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுபெறப்பட வேண்டுமென்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். டென்மார்க்கின் சுயாட்சி பெற்ற பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற டொனால்டு ட்ரம்பின் இந்த அறிவிப்பு நேட்டோ அமைப்பு ஸ்தாபக நாடுகளான அமெரிக்கா மற்றும் டென்மார்க்கு இடையே புதிய ராஜதந்திர பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி ஜனாதிபதி தைப் எர்கோடனான சந்திப்பின்போது செய்தியாளரிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப், கிரீன்லாந்து அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், டென்மார்க்கினால் அல்ல. இந்த விவகாரம் நேட்டோ அமைப்புடனான எமது உறவில் விரிசலை ஏற்படுத்தியது என குறிப்பிட்டார். கிரீன்லாந்தால் டென்மார்க்கு எந்த பயனும் இல்லை. அதனை மேம்படுத்த டென்மார்க் பணம் செலவிடுவதும் இல்லை. ஆனால் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். தற்பொழுது அதனை சுற்றி சீன மற்றும் ரஷ்ய கப்பல்கள் சூழ்ந்துள்ளன. இதனை எம்மால் அனுமதிக்க முடியாது. ரஷ்ய அச்சுறுத்தலிருந்து அவர்களை பாதுகாக்க நாம் இவ்வளவு பணம் செலவழிக்கும் பொழுது அவர்கள் எமது திட்டத்துக்கு உடன்பட மறுக்கிறார்கள் என்று அவர் சாடினார். எவ்வாறாயினும் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அதிகாரிகளுடன் மாதாந்தம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ரூபியோ கடந்த ஜூன் மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: அட்லாண்டா விளையாட்டரங்கில் நடைபெற்ற எகிப்துக்கும் எதிரான பிஃபா உலக கிண்ண 16 அணிகள் சுற்று ஆட்டத்தில் தோல்வியின் விளிம்பில் இருந்து மீண்டு வந்த அர்ஜென்டினா உபாதையீடு நேர கோலின் உதவியுடன் 3-2 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கால் இறுதியில் விளையாட தகுதி பெற்றது. காபோவருடனான 32 அணிகள் சுற்று போட்டியில் போன்றே எகிப்துடனான போட்டியிலும் எதிர்நீச்சல் போட அர்ஜென்டினாவுக்கு இம்முறை உபாதையீடு நேர கோல் கை கொடுத்தது. இந்த நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி காலிறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து அல்லது கொலம்பியாவை எதிர்த்தாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவும் துருக்கியையும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. ஹர்மஸ் நீரிணை பகுதியில் பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் தெரிவித்துள்ளது. சிரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மெக்ரோன் தங்கியிருந்த விருந்தகத்துக்கு அருகே இன்று இடம்பெற்ற இரட்டை வெடிப்பு சம்பவத்தில் 18 பேர் காயமடைந்தனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: அதனோட பெரும்பாகத்தில் 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மடிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடையும். வெளியிலும் வானம் தெளிவாக காணப்படும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 31 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 39 பாகை செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை சூரியனுடன் மகிழ் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். லேசான மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அங்காங்கே 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 20 பாகை செல்சியஸாக இருக்கும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள். வெள்ளிக்கிழமை மகிழ் கூட்டத்தோடு காணப்பட போகிறது. 30% லேசான மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள். அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 18 பாகை செல்சியஸாக இருக்கும். சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் சூரியோளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. சனிக்கிழமை 28 பாகை செல்சியஸ். அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு வெப்பநிலை சராசரி 19 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்னு எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். 3% அதிகரிக்க இருக்கிறது. 165.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. சாதாரண தர எரிபொருள். எனவே நீங்கள் இப்பொழுது தேவை ஏற்பட்டால் இப்பொழுது நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் இதைவிட குறைந்த விலையிலே விற்பனை ஆகிக்கொண்டது. கிட்டத்தட்ட 10% குறைவாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது லீட்டருக்கு. எனவே இப்பொழுது நீங்கள் நிரப்புவதன் மூலம் லீட்டருக்கு சில சதங்களை மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம். எனவே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் வீதியோரத்திலே பாருங்கள், எரிபொருள் நிலையம் இருக்கும். அங்கே என்ன விலை விற்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். அல்லது வீட்டில் இருப்பவர் அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்தில் என்ன விலை என்பதை பார்க்கலாம். பெரும்பாலான எரிபொருளங்களிலே 165.9 விட மிக குறைந்த விலையிலே விற்பனை ஆகிறார்கள். 12 மணிக்கு நீங்கள் சரியாக 165.9 சாதாரண எரிபொருள் லீட்டருக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: பிராம்ப்டன் தமிழ் ஒன்றியம் நடாத்தும் ஈழம் சாவடி. ஜூலை மாதம் 10, 11, 12 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் இலக்கம் 1495 சாண்டல்வுட் பார்க்வே ஈஸ்டில் உள்ள பிராம்ப்டன் சோக்கர் சென்டரில் நடைபெறும். 6 4 7 8 7 3 0 7 3 2 புனித பெட்டிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியகத்தின் மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 9:30 திருச்செவமாலையோடு ஆரம்பமாகும். 6 4 7 2 8 3 1 9 7 2 கனடா கல்முனை பிராந்திய இணையத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 9 முதல் இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6 4 7 3 8 1 7 7 9 8 கனடா சித்தங்கேணி ஒன்றியத்தின் 32 கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 10 முதல் மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6 4 7 7 1 8 3 3 2 4 கனடா வயாவுலான் நலன்புரி சங்கத்தின் வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 11 முதல் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க் ஷெல்டர் 2 நடைபெறும். கனடா வேலாயுதம் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் 18 வருடாந்த பொதுக்கூட்டம் ஜூலை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 இலக்கம் 150 பொரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 4 1 6 4 5 4 6 3 6 0
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 10:16 சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். 11 நேர்கள் போட்டி நிகழ்ச்சியில் வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக 3 கேள்விகள் தயாராக, அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை, 10 ஒரு இலக்கத்தை சொல்ல வேண்டும். அந்த இலக்கத்துக்குள்ள இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். நீங்கள் உடனடியாக, அதாவது எவ்வளவு வேகமாக பதில் சொல்லுகிறீர்கள் என்பதை பார்க்க போகிறோம். அது 11 நீங்களும் கலந்து கொள்ளலாம். சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் மூலமாக சிவி டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது பல பாடல்களை ஒலிபரப்பி வருகிறது. உங்களுடைய தயாரிப்பிலே இருக்கின்ற பாடல்களை, அதைவிட டிவிஐ சிஎம்ஆர் பல காணொலிகளை உருவாக்கியிருக்கிறது, அதைவிட இசை தொகுப்புகளை உருவாக்கி அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. எனவே உங்களுடைய தயாரிப்புகள் கூட உங்களிடம் இருப்பமாக இருந்தால், நீங்கள் கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு கவிஞராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறீர்கள், அல்லது திரைப்படத்தில் நடித்திருக்கிறீர்கள், எதுவாக இருந்தாலும் கனடா சம்பந்தப்பட்ட நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இருந்தால் நிச்சயமாக அது நம்ம ஒரு பாடலாக கருதப்படும். அந்த பாடலை நாங்கள் அவ்வப்போது ஒலிபரப்பு செய்வோம். இதைவிட சிறப்பாக டிவிஐ தொலைக்காட்சியிலே, HD தொலைக்காட்சியிலே பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இன்றைய நாள் தான் 8:00 to 9:30 மியூசிக் கனெக்ட் இசையால் அனுபவம் என்ற ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது வார வாரம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. புதிய புதிய கலைஞர்கள் வந்து பாடி உங்களை மகிழ்விக்கிறார்கள். அந்த வழியிலே பலர் இணைந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள். அதைவிட அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறீர்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல்களின் ஒரு சில வரிகளை பாடச் சொல்லி அவர்கள் பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய, அதாவது உங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப உறவினர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்ப உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் தான் அந்த பாடி அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8:00 to 9:30 என்பதை கவனித்துக் கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியினை இப்பொழுது சர்வதேச மங்கம், அதாவது புலம்பெயர் நாடுகள் அல்லது தாயகத்திலே பார்க்க விரும்புவார்கள். எனவே நேரடியாக அந்த ஒளிபரப்பினை பார்க்க வேண்டுமென்றால் டிவிஐ HD தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே அவற்றை நீங்கள் பார்வையிடலாம். தொடர்ந்து பெரும்பகுதியிலே இருப்பவர்கள் நீங்கள் வளமையான தொலைக்காட்சி அலைவரிசைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் வீட்டிலே இல்லை வெளியிலே நிற்கிறீர்கள் சொன்னால் வாகனத்திலே கேட்க வேண்டுமென்றால் சிஎம்ஆர் HD-2 அந்த ஒலிபரப்பினை நேரடியாக நீங்கள் கேட்கலாம். எனவே மறந்துவிடாதீர்கள், பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8:00 to 9:30 மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள், உங்களுடைய கலைஞர்கள் பாடி மகிழ்விக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள், HD ஊடாக கேட்க தவறாதீர்கள்.
7: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: அடுத்து கனடாவிலே தயாராக இருந்த ஒரு திரைப்படம் என் செல்லமை என்ற ஒரு திரைப்படம். தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த திரைப்படம் முழுமையாக படப்பிடிப்பு நடக்கவில்லை. இருந்தால் கூட பாடல்கள் வெளியாக இருந்தன. அந்த பாடலுக்கு பிரபல பாடகர், இங்கே உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த பாடகர் செந்தூரன் அழகையா, அவர் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். தென்னிந்திய பாடகி ஒருவர் பாடியிருக்கின்றார். இப்பொழுது செந்தூரன் அழகையா இசையமைப்பிலே வெளிவந்த பாடலை கேட்க போகிறோம். அந்த பாடலுக்கான வரிகளை நா இளங்கோ எழுதியிருக்கின்றார். அவர்தான் இந்தியாவிலே சென்று அழகிய பாண்டிபுரம் என்ற ஒரு திரைப்படத்தை நடித்து ஒரு தயாரித்திருந்தார். எனவே அவர் எழுதிய பாடல் இப்பொழுது ஒலிக்கிறது. அனிதா பாடுகின்ற பாடல் இது.

காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நேரம் 10:26 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11 நேர்கள் வினாடி வினா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக 10 இலக்கங்களுக்குள்ளே கேள்விகள் இருக்கின்றன. அந்த ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த இலக்கத்தில் என்ன கேள்விகள் இருக்கின்றன அவற்றுக்கு நீங்கள் வேகமாக பதில் சொல்ல வேண்டும். சில வேளைகளிலே அது வேறு ஒரு போட்டி நிகழ்ச்சியாக கூட அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். ஒன்றாரியுவில் புதிய வீடுகள் வாங்கும் அனைவருக்கும் 130,000 டாலர்கள் வரை HST ரிபிட் மாகாண அரசு வழங்குகிறது. அது நீங்கள் 1 பில்லியனுக்கு நீங்கள் வாங்கினால்தான் அந்த 130,000 வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். இதன் அடிப்படையிலே பிக்கரிங்கிலே டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸை நீங்கள் 720,000 வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிச்சார்ஜ் வீடு என்று சொன்னால் 799,000 நீங்கள் வாங்கலாம். டபுள் கராஜ் டிச்சார்�் வீடு என்று கிட்டத்தட்ட 983,000 டாலர்லேருந்து நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. லிமிட்டட் டைம் இந்த சந்தர்ப்பத்தினை தருகிறார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். க்ளோசிங்கில் இந்த ஆண்டு நிறைவிலே அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கிறது க்ளோசிங். ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் கூட இருப்பதாக தெரிவிக்கிறது. ஃப்ரீ அசைன்மெண்ட், நீங்கள் நினைத்த நேரத்துக்கு வேறு யாருடைய பேருக்காவது மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம் 416-888-8044. குறைவான விலையில் வீடுகள் வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிக்க முன் பயன்படுத்த அடையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 4168888044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 16:51 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
12: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 10:31 சீமான் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11 மணிக்கு வினாடி வினா போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். தொடர் பெரும்பாக்கத்தில் 23 பாகை செலுத்ததாக இருக்கிறது, 28 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செலுத்ததாக இருக்கும், வானம் தெளிவாக இருக்கும். நாளை புதன்கிழமை 31 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 39 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 21 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் 60%, 20 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முகில் கூட்டத்தோடு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 27 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை இரவு பொழுதும் மீண்டும் வானம் தெளிவாக இருக்கும். 18 பாகை செல்சியஸாக இருக்கும். சனி ஞாயிறு திங்கட்கிழமைகள் சூரிய ஒளி இணைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 28 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% அதிகரிக்க இருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த அதிகரிக்கிற விலையை விட குறைவான விலையிலே பல எரிபொருள் நிலையங்களே சாதாரண தர எரிபொருள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேவை ஏற்படுபவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகிறோம். நள்ளிரவுக்கு பின்பு சரியாக 11:59 விலை அதிகரித்துவிடும். 165.9 விற்பனை செய்யவிட 3% அதிகரித்து. எனவே இப்பொழுது எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் தெரிவித்தது. இரண்டு வந்தபடியா நான் கூட நிரப்பவில்லை, என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியாது. சார், இப்பொழுது நேர்களே, உங்களை நாங்கள் ஒரு ஒரு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு அழைத்து சென்றால் எப்படி இருக்கும் ஒரு யோசனை. ஆனால் இது 15 வருடங்களுக்கு முன்பு 12 மணிக்கு பின்பு ஒலிபரப்பான ஒரு நிகழ்ச்சி. 11 வருடங்களுக்கு முன்பு ஒலிபரப்பானது, 12 மணிக்கு ஒலிபரப்பான நிகழ்ச்சி. சரி, இன்று நாங்கள் 10:30 இதை கேட்டு பார்த்தால் என்ன, பழைய ஞாபகங்களை மீட்டு பார்ப்போம். இதோ வருகிறது உங்களுக்காக.
13: இதை பாடி போட்டு இதை அமத்தவனமாக்குமா?

0: என்ன வானம் புஷுவாடம் எனக்கு ஏதோ வித்தியாசமா கிடந்ததால் பயந்துட்டேன்.
1: இவ்வளவு காலங்கிறதாக வந்து புஷுவாடம் தெரியாம சொல்றேன்னு சொல்லுங்க பாப்பா.
0: நான் இப்ப மெக்கவனன் போரோவன் போரோ சவுண்டில விட்டுட்டு தான் வந்த நான்
1: எனக்கு பாக்க என்ன
0: அந்த டேம் பாக்கல
1: நான் அங்க பாக்கல நானும் கொளுத்தி கொளுத்தி பார்த்தேன். அது என்ன தெரியல, சில வாரங்கள் மடிக்குது இல்ல ஒரு பெரிய சட்டம் ஒன்று எடுத்து நிமி பார்த்தேன். அது பக்கத்துல ரெண்டு பேர் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்தவர் தான் ஒன்றும் நடக்கல, ஒருத்தருக்கு தெரியல.
0: ஆனா இங்கேயும் பரவாயில்ல, நல்லா வித்தியாசமான பானம் எல்லாம் கொடுத்தீங்க.
1: போய் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கருணாலயில முழு செலவும் மொழிதானப்பா, ரோடு ரோட் ஆகுது, செலவும் காரும் பாக்கியும் பாக்கி பண்ணவும் விடாமல்ல, அதுவும் இல்ல டிம்போட்ட நிரம்பி வழியுது, அங்கால கேஸ் ஸ்டேஷன் நிரம்பி வழியுது, எள்ளுக்குள்ள முட்டாலும்
0: செலவாக்குறாங்க. இந்த இந்த வருஷ சமர் இன்றைக்கு தான் ஒரு ஒரு பிரகாசமான நாளா இருந்ததுன்னு சொல்லி அப்ப சனம் எல்லாம் வழியிலேன.
1: அப்ப நான் அதுக்குள்ள செங்கா போனதால மொழிக்கிட்டு மொழியில வருமப்பட்டால் பிரச்சனையா கிடக்குது. பின்ன சரி ஒரு மாதிரி நான் வந்து என்ன செய்தால் பேசாமல் பாக்கல நின்றுட்டு லட்சம் கிளிய பண்ணா அப்புறம் பூவ மட்டும் போட்டு பின்ன பாக்கலையே சிம்மா அப்படியே கைய தலைக்குல கொடுத்துட்டு படுத்து கிடக்குறேன்.
0: கைய தலைக்க கொடுத்துட்டு
1: அதை சொல்லிவிட்ட கைய தலைக்க தலாடி இல்ல, கைய தலைக்க கொடுத்துட்டு படுத்துருக்கிறேன்.
0: ஓ ஆரோ சொல்லிருக்கேன், பெஜி தலாடி எல்லாம் கொண்டுதான் தெரிகிற கேள்வி இல்லையே.
1: தமிழாக்கள் வந்தவன் பார்த்து சொல்லிக்கிட்டு போய் நமக்கு வேற ஒன்று வெறியில பிறந்து
0: கிடக்குறான்.
1: நான் ரிலாக்ஸா படுத்திருக்கேன்,
0: கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதை மெய். மற்றது கதையோட கதையா கிடாச்சு, இவர் பசில் இருக்கிறார் இல்ல கிட பசில் சரி, இப்ப அத அவர் சொல்லி இருக்கிறார், அங்க அங்க இருக்கிறார், கொழும்புல இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் என்ன சொன்னா, அந்த சேனல் போர் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்கல்ல, அது இந்த உண்மையான அசல் பதிவுகள் தங்களுக்கு கிடைச்சிருக்காமனு சொல்லி அங்க காசுக்காக அடிமைப்பட வேண்டாமாம், தங்களுக்கு எதிரான சக்திகள் தான் இதுவரை செய்திருக்கு அப்படி இப்படி சொல்லி சொல்லியிருக்க முதல் இல்லையா சொல்ல மாட்டோம். இப்ப ஒரிஜினல் அங்கா கிடக்குன்னு சொன்னால் என்ன, கவர்மெண்ட் தான் கொடுத்தது சேனல் போர். அது மற்றவர் உலக மகா
1: புழுகன்
0: இந்த கேடை கோலத்திலே பலர் அங்க போயிடும், எனக்கும் போறதுக்கு ஒரு ஆசையா கிடக்குது.
1: ஓ வண்டிகள் ஊடுகிற அப்ப சுற்றுலா அப்படி செய்து போட்டு
0: பிரச்சனை இல்ல இப்படி எல்லாம் காய்ச்சி போட்டு அங்க போய் செய்ய
1: மாட்டேன். அந்த அந்த உண்மையில பத்து இந்த சுற்றுலா நோக்கம் என்னென்றால்
0: வீட்டையும் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
1: ஓ ஒரு ஆள் அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸா படிப்பா சாப்பிடலாம். அவங்க வெளிநாட்டு காசு அந்த மாதிரி புலங்குறா. அப்ப அது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க கள்ளக்கல்ல அடிச்சு போட்டு
0: அதென்ன கள்ளுக்குள்ள கல்லு கல்லு ரொடி
1: ஓ ஓ அதை அடிச்சு போட்டு சாப்பிட்டு கூட்டு போட்டு நல்ல மீனா வாக்கி ஒரு மீன்கள் கிடைக்குதாரு
0: படத்துக்கு
1: பொறிச்சு கூட காய்ச்சி குடிச்சு தண்டு போட்டு ஒரு அஞ்சாறு நாள் சுற்றுலா மாறி போய் வரீங்க வரீங்க உண்மையில வந்து ஊர் பஞ்சில சுத்தக்காரர பாக்கோடு விட்டு போயில்ல.
0: மற்றது இன்னும் கேள்விப்படலாம். இங்க போற வைக்கி இங்க இருக்க கையாம அங்க போறோம்னு அப்படி லோவா போகுதாம்.
1: ஓ
0: இங்க கையில இருந்தது அங்க லோவா போகுதா அப்படி சொல்லி கேள்வி.
1: காசு பக்கம் வந்து சரியான இதாதான் போகுதோ
0: என்னது
1: அதுதான் சொல்லுவியல்
0: எதாவது
1: காசு காசு
0: அது இல்ல இங்க கொலஸ்ட்ரால் கை மற்றது சுகர் கை என்றெல்லாம் இருக்கிறவ
1: எல்லா கையோ
0: அங்க போன உடனே எல்லாம் உறங்கிடுதான் டக்கண்டு கீழே.
1: அது என்னென்னால் அங்க போறோட மேற்கு இந்த ஊர் இதுகள் எல்லாம் மைதாண்டோட பழைய பொடி இது வந்தோட அப்படி இருக்கு.
0: மேற்கிறேன்
1: ஒட்டு செய்யறேன் ஒருத்தர் மேலே செய்யறேன் இல்ல இந்த சும்மா பாக்கல போய் புஷ்வாரத்தை பார்த்து கொண்டுட்டு போட்டு ஆவட்டு கொண்டுட்டு போட்டு வாரது.
0: இஞ்சி அப்படி வேத்தாலும் அது ஒரிஜினல் வேர்வையா இல்ல என்ன இந்த நாத்தமடிக்க இல்ல வேர்வை
1: அதுதான்
0: ஊருக்கு போய் எல்லாத்தையும் இறக்கி போட்டு இந்த இதுகளைத்தான் பெருத்தங்களைத்தான் கொஞ்சம் கையில் நிக்கிற எல்லாத்தையும் காலுக்களால் இறக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஊரையும் சுத்தி பார்த்துங்க பழைய அங்கெல்லாம் திருவிழாவில விடி குளித்து மாண வடிக்கையெல்லாம் செய்யறதா இப்ப அங்க கோயில்களும் திருவிழாக்கள் நடக்குது அன்னைக்கு ஜூலை மாதத்துல
1: நடக்க போகுது.
0: என்ன எனக்கு ஊர்ல போய் கிழக்க விளையாட்டு ஆசையா கிடக்குது.
1: எனக்குதான் அந்த காலத்துல வேஸ்ட் பண்ணி போட்டோம். இந்த காலத்துல என்னாலும் பாப்பா முடிஞ்சளவு விளையாடக்கூடிய விளையாட்டு விளையாடுவோம்.
0: ஓ இப்ப கீரிமலைக்கு போனால் அங்க மலை ஏறலாம்.
1: கீரிமலையில இங்க மலை நடக்கு.
0: அப்ப கீரிமலை என்று வருகுது.
1: அது கீரி மலை என்றது ஒரு பேர் வேறது கபடி உண்டு நாங்க மலை இருக்கின்றது.
0: ஓ அப்ப மலை இல்லையா அங்க.
1: கீரிமலையில மலை இல்ல.
0: அப்ப காங்கேசன் துறைக்கு போனால் துறைமுகத்துல நாங்கள் குளிக்கலாம்.
1: அது ஒரு அளவுக்கு உண்மையா இருக்கலாம். மாங்குளத்துல போல குளத்துல குளிக்கலாம்.
0: மாங்குளத்துல போல மாம்பழம் வாங்கி சாப்பிடலாமே.
1: மாம்பழம் வாங்கிட்ட மாங்குளத்துல வந்து குளிக்கிறது
0: குளத்து குளியல்.
1: ஓ
0: அப்ப குளம் நீர்நிலை என்று சொல்லலாமா. சரி இல்ல அதான் அப்படியே நாங்கள் அப்படியே இங்க பச்சைக்குளம் பக்கம் போனால் ஆனா வாழைச்சேன கடுதாசி பத்தி பக்ஷி எல்லாம் கிடக்குது இப்ப இல்ல முக்கியமான வில்லுகளை சும்மா சும்மா கடிதம் தான் வருது.
1: ஆனால் பஸ்ஸு கிடவே இருப்பிடித்தாரே கடிதக்காரர் வந்து அனுப்பியல் பில் அனுப்பியில் எட்டு கட்டாமல் கிடவே நிற்கிறோம். ஆனால் நீங்கள் என்னதான் இருந்தாலும் மாதம் மாதம் கட்டாமல் முடியிருந்தாலும் கூட வீடுகளை கட் பண்ணி விட்டுருவாங்க.
0: அது கிரெடிட் கிரெடிட்டுக்கு போயிருப்பேது. அதுவும் இந்த போன் பில்லுகள் இருக்குதல்லோ எங்கட கை போனுகள் அதுகள் ஒரு நாலஞ்சு நாள் கட்டாட்டி அவங்க டக்கண்டு போட்டுறாங்க அங்கே.
1: அவ்வளவு அவங்களுக்கு பத்தி பிரச்சனை இல்லை இதை பத்தி பிரச்சனை இல்லை போய் இதால் காணும்.
0: அப்ப நாங்கள் போய் லோட் பண்ணி போட்டே போகணும்.
1: என்னத்த லோட் பண்ண
0: இல்ல காட்டுல காசு
1: கட்டாயம் தான். எல்லாத்தையும் விழு திருந்து செலவழிச்சா தானே மாஸ்டர் மணிதா டாலண்ட் கொஞ்சம் ஒரு ஒரு இது பேரு.
0: ஓ மற்றது எனக்கு அந்த கிழக்கில் இருக்குது ட்ரிங்கோ மேலே அதுல போய் அந்த சிறுநீர் கிணத்தை எல்லாம் பாக்கணும்னு
1: ஆசை. கொஞ்சம் சிறுநீர்
0: இல்லையா அப்படியே சொன்னதான்
1: என்ன
0: அது சிறுநீ அந்த சொல்லு விளங்குது மற்ற நான் அந்த கிணத்துக்குள்ள விட்ட நான் என்ன கிணத்துக்கே விட்ட நான்
1: குடி தண்ணீர் பச்சை தண்ணிக்காக ரெண்டு கிணத்துக்கு ரெண்டு பைப்பை போட்டு போய் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஒன்றாயிருக்கா பச்சை தண்ணியும் குடி தண்ணியும் சேர்த்து வருமே
0: முழுத்தலுக்கும் நாங்கள் தண்ணி காட்டி இருக்கலாம் போயிருக்கலாம் அம்பாறைக்கு போய் அங்க அங்க பீச் ஒன்று இருக்கு நல்ல பீச் ஒன்று இருக்கு அம்பாறையில அந்த பீச்சுக்கு எல்லாம் போய் வரலாம். அப்ப ஒரு மாதம் காணாது உனக்கு
1: அங்க போனால் மச்சன் நாள் போறது தெரியாது. மற்றது நீங்கள் போகுதல் ஷாப்பிங் செய்ய வேணும்
0: என்ன
1: நான் மரத்தோட ஒரு சைட்டா தான் படுத்து கிடந்தேன். போல தமிழாக்கள் ஒன்றும் மரமோ இன்னமோ சொல்லி காலில் ஏறி உலக்கி போட்டு போகுது.
0: நல்ல காலம் பொம்பளை உலக்கையில இல்லாடி நல்ல கூறான ஷூ இல்ல ஓடி நெஞ்சவருக்கு
1: இப்ப ரெண்டு ஆப்பிளையும் பொம்பளையோடு தெரியாது. அவங்க ரெண்டு ஷோட்ஸ் போட்டு கொண்டு போகுது இது ஆப்பிளே பொம்பளையோடு தெரியல
0: டக்கன் ஓடிப்பே முன்னுக்கு ரெண்டு பாக்குறதா யாருட்டு
1: உலக்கி போட்டு ஒரு சொறி கூட சொல்லி இல்ல
0: மூன்று வயது மனித குரல்களின் உணர்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வந்துடுமா மூன்று மாதத்திலே
1: மனித
0: குரல்களின் உணர்ச்சி இருக்க வெளிப்பாடுகள் அதுகளை கண்டுபிடிக்கக்கூடிய சத்தம் சக்தி வந்துடுமா மூன்று மாதத்திலே ஏனென்றால் 21 குழந்தைகள் நித்ரோடு இல்லையாம் மிச்சம் வேறு சத்தம் எல்லாம் எடுப்பப்படுறான். சும்மா இதையும் சொல்லிக் கொள்ளத்தானே வருவேன்
1: தகவல்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம் ஒரு ஆள் சொல்லி இருந்தது. சிரிக்க சிரிக்க மாஸ்டரை பிளாசையும் கேட்டுத்தாரு சொல்லி சொல்றாங்களே. மிதிக்கு நம்ம சில பேர் வந்து மாஸ்டர் பிளாசுக்கு வேற வேலை இல்ல, சும்மா டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறவன் சொல்றாங்களே. மிதிக்கிடம்
0: அது அவரை பற்றி அண்டைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கு.
1: நரம்பில்லாத நாக்கு நாலும் கதைக்கு
0: வெளியால வரையிலாண்டு தெரியும் தானே விண்ணனால வந்துருவோம் வந்துட்டேன். உங்க கட்டடிக்கிறோம் சொன்னா நானும் நின்றுப்பேன். வேதஞ்சு பொடிய
1: அப்படி
0: நடந்தது வீட்டு கூட இல்லையா மாட்டுக்கோட்டில் மாட்டுக்கொட்டி தெரிஞ்சு போச்சு. சின்ன வயசுல நான் நல்லா விடுவேன் வெட்டிக்கேன்னு வானவடி. பிறகு பிறகுதான் எனக்கு பயம் வந்துடுது விடுறதுக்கு.
1: ஊர்ல சொல்லிடுமா
0: கிணக்கு வடி வெடிக்கிறது. சில சில பேர் வெடிக்கிறாக்களும் வெடிக்கிறோம் அது அவையும் வெடிக்கிட்டு தான் சொல்லுறது புழுகர். அப்படித்தான் சொல்லியிருக்கல. ஒருத்தர் சொன்னார் என்னன்னு சொன்னால் தங்களுடைய அப்பாவா முந்தி கிணத்துக்குள்ள அப்படியே தண்ணிய வாளியால ஊத்துவாம், அந்த தண்ணியில பிடிச்சி ஒரு அங்கி கிணத்துக்கு போவார் அப்படி சொல்லி
1: சாப்பிடுவாரு.
0: கொஞ்சம் கீழே அப்ப பின்ன மற்றவர் சொன்னாராம் எங்கடையப்பா டோஸ்ட் ஐட்ட மேல அடிச்சால் அது வெடிச்சதுல பிடிச்சி உரிமையில போ வேற அடிச்சு சொல்லி அதுதான் வெடிப்புழு சொல்றது. இப்ப இளசி என்ன சொன்னா நாங்கள் இப்ப ஊருக்கு போனோம்னு சொன்னால் எல்லா இடத்தையும் ஒருக்கா சுத்தி பார்க்க போனோம். அப்ப நான் போக வலிக்கிறேன் பாப்போம் பொடியங்கிட்ட கேப்போம். ஊர்ல அவைய வேண்டிய ஊர்ல சில விட விசேஷங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள்
1: உழுத
0: வயல் எப்படி இருக்குது, உழாத வயல் எப்படி இருக்குது எல்லாம் பாத்து கொண்டு சொல்லிவிடம்.
1: என்னது
0: உழுத வயல் உழாத வயல் சும்மா சொல்றதா? அப்ப எங்க அவைய வேண்டிய ஊர்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு?
1: சோடி மரங்கள் சுகந்தாரா
0: தோப்பில சோடி மயங்க ஓ அது பாட்டு சுகந்தான. இப்ப அதே ஆத்துல மீன் சுவங்க வைக்கணும். ஆத்துல மீன் பிடிச்சு போடுவீனமே என்ன மாதிரி உங்களோட ஊர்ல ஏதாவது பார்க்கக்கூடியதா இருக்குதோ என்று சொல்லி
1: என்னது
0: கடிதம் இந்த வயசுல கடிதம் கொடுத்து அடி பண்ண கூடாது.
1: கடிதம் இல்ல சும்மா நினைப்பிச்சாரிக்கிற பழைய நண்பர்களை யாரையாவது சந்திக்க
0: நானும் போனா கனவேல சந்திக்க தான் கிடக்குது பாப்பம்.
1: அதங்க புத்தி பந்தே பூவணி பயனுண்டே எல்லாம் போய் அவையில இதெல்லாம் முடிஞ்சு இப்ப ஞாபகம் தாண்டி போயிருப்பிடம்.
0: இருப்பினே பாப்பமா பாப்பம் சரி. அப்ப மட்டும் இந்த மலையேறலாமாம்
1: பாம்ப
0: பிடிக்கலாமாம் பாம்ப பிடிக்கலாமே நட்சத்திர விடாமல
1: பாம்ப பிடிக்கலாதங்க
0: இல்ல பாம்பு கொண்டாம பாம்பு முதலையில்
1: படம் பாம்பு வந்து படம் பிடிக்கும் நீங்கள் அதை பாக்கலாம்.
0: சரியா வாரக்கிழமை சனி ஞாயிறு சந்திக்க போறோம். அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சந்திச்சு போட்டு
1: நீங்கள்
0: அது இப்ப எனக்கு வர வர அப்படி செய்ய நல்லா இருக்கு தானே. சரி வேற என்ன குட் நைட் காய்ஸ்.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
4: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள் மேலும் சங்கீத கதரை கிளித்தட்டு கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
6: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் FM
7: 10:54 சிம்மா தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிற 11 மணிக்கு வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 4965930055 1 இலே புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்குமே $130,000 வரையிலே HST ரிபேட் கிடைக்கிறது, மாகாண அரசு வழங்குகிறது. இந்த அடிப்படையிலே பிக்கரிங்கிலே டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸை $720,000 நீங்கள் வாங்கலாம். டிட்டாச் வீடு ஒன்றை $799,000 இருந்து வாங்கலாம். அதோடு டபுள் கராஜ் டிட்டாச் வீடு ஒன்றை 983,000 நீங்கள் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. லிமிட்டட் டைம் தான் இந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமியை அழையுங்கள். 416-888-8044 க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில்லை அல்லது அடுத்த ஆண்டிலே. அதோடு ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்கின்றன. ஃப்ரீ அசைன்மெண்ட், குறைவான விலையில் வீடுகளை வாங்குவதற்கான வாய்ப்பு. வீடு விலை அதிகரிக்கும் முதல் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
8: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da, tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
9: Chillam illa da, Selvam.
8: சரி.
5: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94
12: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
7: ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடுகின்ற பாடல் விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:02.
1: CMR
0: தமிழப்பம் செய்தி சுருக்கம். கண் சிகிச்சைகளுக்கு பின்னர் கண்ணுக்கான திரவ மருந்தை பயன்படுத்தியால் விழிப்புணர்வை இழந்த மேலும் 4 நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொல்பொருள்கள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதல் முதலில் புதையல் தோண்டும் பணியை மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 3 நாடுகளுக்கான அரசு முறை பயணத்தின் முதல் கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய அரசு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கனடாவும் துருக்கியும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. சிரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மேக்ரான் தங்கியிருந்த விருந்தகத்துக்கு அருகே இடம்பெற்ற இரட்டை வெடிப்பு சம்பவத்தில் 18 பேர் காயமடைந்தனர். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: தொடர்பாகத்தில் 23 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானொலிவாக காணப்படுகிறது. 28 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 19 பாக செல்சியஸ்.

கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்பொழுது எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாக நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொன்னால் விற்பனை விலையை விட குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எரிபொருள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் உடனடியாகவே நிரப்பிக்கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகிறோம். நேரம் 11:05.

0: இப்பொழுது முதல் நேர்கள் வினாடி வினா நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக இலக்கங்கள் இருக்கின்றன, அந்த இலக்கங்களை பார்த்துக்குள்ளே ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த இலக்கத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். வினாடி வினாவாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு கீதியாக அந்த மூன்று கேள்விகள் இருக்கும் அங்கே, அந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், சரி ராஜவர்மன், இந்த வேளையில் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோமா?
1: ஆமாம்.
0: சரி ராஜவர்மன், போட்டிக்கு தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் தான் முதல் முதல் போனி என்று சொல்வார்கள், நீங்கள் தான் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள். சரி, பத்துக்குள்ளே உங்களுக்கு முதல் மிகவும் பிடித்த, அதாவது சில வழியிலே ஒரு நல்வாய்ப்பு இலக்கமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த இலக்கமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களுடைய இலக்கமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். சரி,
1: உண்மையில் என் ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் என்னுடைய இலக்கம், நான் பிறந்த இலக்கம் ஒன்று,
0: ஒன்றோடைய முதலாவது இலக்கத்தோடைய நாங்கள் தொடங்க போகிறோம். சரி, உங்களுக்கான வினாடி வினா கேள்விதான் வருகிறது. எவ்வளவு கூடிய கதியிலே நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் என்று பார்க்க போகிறோம். எனவே நீங்களும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியிலே எவ்வளவு கூடிய கதியிலே நீங்கள் பதிலளிக்க போகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. மூன்று கேள்விகள் உடனடியாக கேட்போம், நீங்கள் பதிலளிக்க வேண்டும். சரியா, தயாராக இருக்கிறீர்களா? சரி, இன்று நடைபெற்ற ஃபீஃபா உதைபந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணி ஒன்று, தமிழக முதல்வர் விஜய் எந்த கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்?
1: தமிழக வெற்றி கழகம்.
0: அதாவது ஒன்டாரியோ நாடாளுமன்றம் எங்கே இருக்கிறது?
1: டொரண்டோ டவுன்டவுன், குயின்ஸ் பார்க்.
0: குயின்ஸ் பார்க் இருக்கிறது. எத்தனை வினாடிகளுக்குள் சொல்லியிருப்பீர்கள் என்று நம்புகிறீர்கள்? 19.76 வினாடிகளுக்குள் சொல்லியிருக்கிறது மூன்று கேள்விக்கான பதில். சரி, அதை இங்கே குறைத்து வைத்துக் கொள்வோம், 19.76 வினாடிகளில் சொல்லியிருக்கிறீர்கள் மூன்று கேள்விகள். சரி, என்று நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வைத்திருக்கிறீர்கள் இன்றைய நிகழ்ச்சியை. நன்றி, பாராட்டுக்கள், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி. ஆமாம், இப்படித்தான் கேள்விகள் அமைய போகிறது. எனவே அவர் முதலாவது இலக்கத்தை தெரிவு செய்து விட்டார். இன்னும் 9 இலக்கங்கள் இருக்கின்றன. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 அடையுங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து நீங்களை சந்திக்கப் போகிறோம். தயாராக இருங்கள். வினாடி வினா உங்களுக்காக இந்த கேள்விகள் மட்டுமல்ல, வேறு கேள்விகளும் வரலாம். சிறுபடிகளிலே நீங்கள் உரையாட வேண்டி வரும் ஒரு நிமிடத்திற்கு பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 செங்கோட்டையிலிருந்து என்னோட சொன்னார் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். எனவே நாங்களும் செங்கோட்டையிலிருந்து பாடலை தருகிறோம். செங்கோட்டை விஜயனுடைய பாடம் இல்லை, ஆனால் அவர் கோட்டையை குறிப்பிடுவதற்காக குறிப்பிட்டோம். ஹரிகரன் பாடுகின்ற பாடல் அவரோடு இணைந்து மைத்திரி பாடுகிறார்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 100.3. நேரம் 11:16. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055. ஒரு வேடிக்கையை வினோதமான நிகழ்ச்சி. அதே வேளையிலே சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதோடு நம்மளது ஆற்றலை ஒரு முறை பரீட்சித்து பார்க்கலாம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் ஆளுநர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா, இரண்டாவது நேராக இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள். சரி, பத்துக்குள்ளே நீங்கள் முதலாவது இலக்கத்தை தவிர்த்து வேறு ஒரு இலக்கத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த இலக்கம்?
4: எனக்கு பிடித்த சும்மா சொல்லுவோம், ஏழு தாங்க.
0: ஏழாவது இலக்கம் பிடித்திருக்கிறது உங்களுக்கு? இந்த எண்கணித சாத்திரத்தில்
4: நம்பிக்கை இருக்கு. எனக்கு
0: நம்பிக்கை 15, 15 இல்லையே 10 15 15 அப்படின்னு சொன்னால் அதாவது நாங்கள் 1, 3, 5, 7, 9 அப்படி எழுத வேண்டும். சரி, பார்ப்போம். ஏழாவது இலக்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கூட மூன்று கேள்விகள் தான் வருகின்றன. நீங்கள் வேகமாக பதில் சொல்லுகிறீர்களா? பார்ப்போம் எத்தனை வினாடிகளுக்கு சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போறோம். தயாராக இருக்கிறீர்களா? சரி சரி, இப்பொழுது தொடங்குகிறது. கனடாவின் தற்போதைய மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யார்? தேனிசை தென்றல் என்று அழைக்கப்படுவோர் யார்? இலங்கையின் கிழக்கு மாநிலத்தில் உள்ள பெரிய துறைமுகம் எங்கிருக்கிறது?
4: திருகோணமலை.
0: திருகோணமலை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். சரி, எத்தனை வினாடிகளுக்குள் பதிலளித்தீர்கள் தெரியுமா?
4: தெரியல.
0: 12 வினாடிகளும் 12.40. 12.40 இப்படிய சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அதாவது இன்று ஒரு ஒரு பரீட்சாத்தம் தானே.
4: நீண்ட காலத்துக்கு பிறகு இப்பதான் கிடைத்திருக்கிறேன். அவர்கள் நீண்ட காலமாக சிஎம்ஆர் பணியாற்றியவர்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு.
4: நன்றி.
0: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லி, போட்டிக்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு இலக்கத்தை சொல்ல வேண்டும். அந்த இலக்கத்துக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு. சரி ரமேஷ், என்ன இலக்கம்?
5: இரண்டு.
6: இரண்டாவது இலக்கம் ரமேஷ், இரண்டாம் இலக்கமா? நீங்கள் இல்லை, ஆனால் இரண்டாம் இலக்கத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
5: ஆமாம்.
6: சரி, இதோ உங்களுக்கான இரண்டாவது இலக்கத்துக்குள்ள என்ன இருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு வானொலி இருக்கிறது, ஆனால் தரமாட்டேன். வானொலி இருக்கிறது, ஆனால் தரமாட்டோம். ஆனால் நீங்கள் வானொலியை பற்றி சொல்ல போகிறீர்கள், ஒரு 30 வினாடிகளுக்கு நீங்கள் சொல்ல போகிறீர்கள்.
5: ஓகே.
6: ஆனால் அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. வானொலியை பற்றி சொல்லலாம் இலகுவாக, ஆனால் அதிலே நீங்கள் நிகழ்ச்சி அல்லது நேயர்கள் இதை தவிர்க்க வேண்டும். வானொலியை பற்றி சொல்ல போகிறீர்கள், ஆனால் நிகழ்ச்சி நேயர்களை தவிர்க்க வேண்டும். அது அதை சொல்லக்கூடாது நீங்கள்.
5: ஓகே, நிகழ்ச்சி சொல்லக்கூடாது, நேயர்களை சொல்லக்கூடாது.
6: நேயர்களும் சொல்லக்கூடாது. இப்பொழுது ஆரம்பமாகிறது. சரி, தொடங்குங்கள்.
5: வானொலி என்பது நீண்ட காலமாக எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று. அது வந்து ஒரு கம்பியில்லா தொடர்புடைய இலக்கம். அதாவது வானொலி என்பது மின்காந்த அலைகளை அறிந்ததை கொண்டு ஒரு கம்பியில்லாத தொடர்பு ஊடகமாகும். அது வந்து அந்த காலத்திலேருந்தே மிகவும் பிரசித்தி பெற்றது. இன்றும் அன்று வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது வானொலி வந்து ஒளி கிடைக்கவில்லை, சிக்னல் கிடைக்கவில்லை என்று கம்பி ஜன்னலை திறந்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படின்னா இல்லை, பாக்கெட்டுகளை திறந்து விட்டவே வானொலி வந்து விடுகிறது. ஸோ இந்த கனடாவிலும் பல கலாச்சார வானொலிகள், பல வானொலிகள் இருக்கின்றன. இருந்தாலும் வானொலி இல்லாமல் பொழுதுபோக்க முடியாது. நேரம், சில அரிசார்ந்த நிகழ்ச்சிகள், கேள்விப்பட்ட.
6: சரி சரி, 30 வினாடிகள் தரண்டிவிட்டு இப்பொழுது நிகழ்ச்சியை சொல்லிவிட்டீர்கள். 30 பிறகு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டீர்கள். 30 பிறகு தான் சொல்லியிருக்கீர்கள். 30 வினாடிகள் பேசியிருக்கீங்க. 30.60 பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது வீட்டிலை பற்றி சொல்லும்பொழுது சமையலை பற்றி சொல்லாமல் சொல்வதென்று சொன்னால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் என்ன. அதே மாதிரி தான் அந்த வானொலியை பற்றி வரும்பொழுது நிகழ்ச்சி நேயர்கள் பொதுவாக தான் சொல்லி பாராட்டுகள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கையும் நன்றி. ஆமாம், இப்படி பல விடயங்கள் இந்த 10 மடங்கு இருக்கின்றன. இப்பொழுது பார்த்துக்கணும் சொன்னால் 1, 7, 2 போய்விட்டது. இனி அடுத்தது தயாராக இருக்குது. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4, 6, 5, 9, 3, 0, 0, 5, 5 விளம்பரங்கள் அவற்றை தொடர்ந்து நீங்களை சந்திக்கலாம்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
9: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
6: நேரம் 11:23 மணி சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், தேவகுமார்.
6: தேவகுமார், 10 நீங்கள் 1, 7, 2 தவிர்த்து ஏதாவது ஒரு இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள்.
10: 6
6: ஆறாம் இலக்கம். ஏன் பொருத்தம் உங்களுக்கு? உங்களுக்கான கேள்விகள் தயாராக இருக்கின்றன. 6 நம்பருக்கு 3 கேள்விகள் தான் இருக்கின்றன. தயாராக இருக்கிறீர்களா நீங்கள்? தஞ்சாவூர் மன்னெடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன?
10: பக்காலம்.
6: பொற்காலம். ஓபிபி என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? பொருள் ஓபிபி, தேர்தலில் பொதுமக்களின் கடமை என்ன?
11: வாக்களிப்பது.
6: வாக்களிப்பது என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, வாக்களிப்பது. மூன்று கேள்விக்குமே சரியான பதிலை அளித்திருக்கிறீர்கள். எத்தனை வினாடிகள் இருந்தனால்? 14.9. 14.9 நீங்கள் வாக்களித்த சரியான பதில் மூன்றையும் சொல்லியிருக்கிறீர்கள். பாராட்டுகள் தேவகுமார்.
11: நன்றி.
6: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்காமல் இப்படித்தான் அந்த கேள்விகள் அமையப் போகின்றன. எனவே இப்பொழுது 1, 7, 2, 6 முடிந்துவிட்டது. 4 இலக்கங்கள் முடிந்துவிட்டன. இனி ஏனைய இலக்கங்கள் தான் இருக்கின்றன. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4, 1, 5, 9, 3, 0, 0, 5, 5 எல்லா இலக்கத்துக்குமே கேள்விகள் அன்றில்லை, வேறு வேறு விடயங்களும் கூட வரும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4, 1, 5, 9, 3, 0, 0, 5, 5 ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: நேரம் 11:29 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரண்ட பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 22°C இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 27°C உணரப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மணிக்கு 4 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 19°C குறைவடையும். வானம் தெளிவாக இருக்கும். நாளை புதன்கிழமை பகற்பொழுது 31°C இருந்தாலும் 39°C உணரப்படும். சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 21°C குறைவடைந்து வியாழக்கிழமை 29°C இருக்கும். சூரியோடியுடன் மகிழ் கூட்டம் இணைந்து காணப்படும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை தொடரும். 20°C இருக்கும். வெள்ளிக்கிழமை மகிழ் கூட்டத்தோடு 27°C லேசான மழைத்தூறலுக்கான வாய்ப்புகள். 30%. இரவு பொழுது 18°C குறைவடையும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். சனி ஞாயிறு திங்கக்கிழமைகளில் சூரியோடு நிறைந்த நாட்களாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 28°C, திங்கக்கிழமை 30°C. எவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா, சரி சரி சரி. போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்களா? முதல் தொடக்கத்திலிருந்து கேட்கிறீர்களா? கேட்டிருக்கிறீர்கள். சரி, எவ்வளவு வித்தியாசம்? ஒவ்வொரு இலக்கத்துக்கும் வேறு வேறு போட்டி தான் வரும். சரி, உங்களுடைய இலக்கத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: 9
0: இலக்கம் என்று சொல்லுகிறீர்களா? 9 இலக்கத்திலே நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் சொன்னால் என்னோட பேச போறீர்கள். பேசுதுன்னு சொன்னால் சாதாரணமாக பேசுவது இல்லை, அதில் ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் 1 அல்லது 30 வினாடிகள் எதை எதை தெரிவு செய்ய போறீர்கள்? 1 நிமிடமா 30 வினாடிகளா? 30 வினாடிகள். சரி, இந்த தொடக்கம் என்னுடைய 30 வினாடிகள். இலகுவாக தான் என்னோட பேசுறது. பேசுவது எல்லோருக்குமே பிடிக்கும் தானே? பேசுவது இலகுவாக தானே இருக்கும். ஆனால் என்னவென்று சொன்னால், நான் 2 கேட்க போகிறேன் உங்களிடம். 1 கேள்வி 2 கேள்வியாக கேட்பேன். அந்த 2 முடிந்த பிறகு நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீர்கள். நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு நான் 3 கேள்வியை கேட்கும் பொழுது நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீர்கள். இது ஞாபக சக்தியை வலுப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். சரியா, தொடங்குவோமா? சரி, இப்பொழுது நீங்கள் வேலையிலே இருக்கிறீர்கள். சரி, இன்று நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீர்கள்? எத்தனை மணிக்கு போனீர்கள்? சரி, நாளை என்ன கிழமை? சனிக்கிழமை வேற எங்கயா போறீர்களா? வானொலி கேட்டுக்கொண்டிருக்கீர்களோ?
1: சனிக்கிழமை
0: நிகழ்ச்சி ஒன்று போக இருக்கிறது. சரி, 33 பேசியிருக்கிறீர்கள், ஆனால் வானொலி கேட்கிறீர்கள். எனவே பிந்தி வருவது உங்களுக்கு கேட்கறது அப்படியோ? ஆ, என்ன சத்தத்தை காண? இல்லை இல்லை, முடிந்து விடுது. நீங்கள் 30 பேசி விட்டீர்கள். 30 பேசி விட்டீர்கள். பாராட்டுகள், பாராட்டுகள். ஆனால் நாங்கள் வானொலி கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. இல்லையோ, வானொலி கேட்கவில்லையா? வானொலி கேட்டால் நாங்கள் பேசுவது, நான் கேட்ட கேள்வி சற்று தாமதமாக தான் வருமே. கேட்கவில்லை. சரி, என்ன இல்லை, பாராட்டுகள். 30 பேசியிருக்க பாராட்டுகள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும். நன்றி. சரி, நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165935 இதுதான் வரும் என்று இல்லை, ஏதாவது ஒன்று வரலாம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு பாடல் தொடர்ந்து நீங்களை சந்திப்போம். நேரம் 11:32. சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் வசந்தா பாடுகின்ற பாடல். பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 11:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் தத்தி தடகுதி தடக்கி விடுகிறார்கள். இலகுவாகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 12 மணி வரை இந்த வேடிக்கை வினோத நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். சில விடயங்களையும் அந்த விடையிலே நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி, சரி, நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் தானே? புரிந்திருக்கிறது. சரி, என்ன இலக்கம்? 10th இலக்கத்தை தெரிவு செய்தீர்கள். ஏன் 10? எல்லாரும் தங்களுக்கு பிடித்த இலக்கத்தை நீங்கள் கடைசியாக வந்த அந்த கடைசியாக போகிறத நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். சரி, இதோ உங்களுக்காக. கனடாவிலே எரிபொருள் கேஸ் அளவீடு எப்படி எப்படி அளக்கிறார்கள்?
2: லீட்டர்.
1: ஐரோப்பிய நாணயம் என்று சொல்லுங்கள், எப்படி எந்த எந்த அளவீடு ஐரோப்பிய நாணயத்துக்கு?
2: யூரோ.
1: இயக்குனர் திலகம்?
2: பாலச்சந்திரன்
1: சொல்லியிருக்கிறார். 3 கேள்விக்கும் சரியாக சொல்லியிருக்கிறீர்களா? 14.5 வினாடிகள் 14.5 வினாடிகளில் சொல்லியிருக்கிறீர்கள். பாராட்டுகள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம்.
3: மார்க்க மக்களே, தாம் உணர்வனும் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-7-2.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
8: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
1: நேரம் 11:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி வரை போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திக்கு போகிறோம். 12 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் முத்தையா சொல்லுங்கள். ரஞ்சன், போட்டி தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நம்புகிறேன். சரி, உங்களுக்கான இலக்கம் என்ன?
9: 3rd இலக்கம்.
1: சரி, 3rd இலக்கத்திலே உங்களுக்கு என்ன வந்திருக்கிறது என்றால், நீங்கள் 3 நிலவு பாடல் சொல்ல வேண்டும். எப்பொழுது முதல்?
9: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நிலவும் மலரும்.
1: நிலவும் மலருமா? நிலவும் மலரும். சரி, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சரி, பத்து வினாடிகளும் பூஜ்ஜியம் இரண்டு, 10.02 விடையளித்திருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள். உங்களுக்கு என்று 10வது இலகுவாக வந்து 3வது இலகுவாக வந்து விட்டது நிலவு. சரி, நீ லவ்வா அல்லது நிலவா? நிலவுதான். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியிலே 12 மணி வரை கலந்து கொள்ளலாம். 416-593-0055.
10: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

ஒலிக்கும் பாடலோடு ஹரிகரன். 12 மணிக்கு தான் நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். கண்ணுக்குள் நில்லபு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு.
3: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: நேரம் 11:50 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சரி, இப்பொழுது உங்களுக்காக ஆங்கில பாடல் வரப்போகுது. அந்த தமிழ் பாடல் இந்த பாடல் என்று கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். 416-593-0055. இதோ உங்களுக்காக.
5: Moon, moon, moon. Moon, to whom do you belong? Moon, to whom do you belong? You are not for the sky, but for the clouds. I ask you, my sky, whatever you say, I will accept it. Tell me, moon, there is still darkness in your heart.
4: Sorry. ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. இது என்ன பாடலாக இருக்கலாம்? தமிழ் பாடல். சரி, 416-593-0055. மீண்டும் வருகிறேன் உங்களுக்காக.
5: Moon, moon, moon. Moon, to whom do you belong? Moon, to whom do you belong? You are not for the sky, but for the clouds. I ask you, my sky, whatever you say, I will accept it. Tell me, moon, there is still darkness in your heart.
4: அத பாடல் என்ன பாடல்? 416-593-0055.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
10: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
4: தினம் 11:52 நிமிடம். இவ்வளவுதான் அந்த ஈசல்கள் வெளியிலே வருவது போல் வந்திருக்கிறது. இலகுவாக, மிக இலகுவாக இருக்க வேண்டும் என்று நேர்கள் விரும்புகிறார்கள். எனவே இலகுவாக இருந்தால்தான் ஈசல்கள் வெளியிலே வருவது போல் நேர்கள் எல்லாம் வருவார்களா? சரி, பார்ப்போம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: குமார்.
4: குமார், சொல்லுங்கள், என்ன பாடல் அது குமார்? நிலவே நீதான் யாருக்கு சொந்த மொழி? யாருக்கு தான் சொந்தம் என்று யாருக்கு தான் தெரிய போது? எல்லோருமே மேலே பார்க்குறோம், சொந்தம் என்று சொல்கிறோம். சரி, பார்ப்போம். குமார், நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம். யோகா.
4: யோகா, சொல்லுங்கள்.
12: நிலவே நிலவே நீ யாருக்கு சொந்த மொழி?
4: அந்த பாடலானா?
12: ஆமாம்.
4: சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாந்தி, சொல்லுங்கள். அந்த பாடல் தானா? ஓ, சரி, பார்ப்போம். அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்?
13: வணக்கம். இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன், சொல்லுங்கள். நன்றி ராஜவர்மன்.
13: வணக்கம்.
4: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்?
14: வணக்கம். வெண்பா.
4: வெண்பா, சொல்லுங்கள். நன்றி. அடுத்த சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்,
4: சிவகுமார் சொல்லுங்கள். நீங்களும் கேள்விதான் கேட்டிருக்கீர்கள். அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். அந்த பாடல் தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: காந்தி
4: சொல்லுங்கள்.
14: நிலவே நிலவே யாருக்கு காந்திக்கா?
4: காந்திக்கா அல்லது டொரண்டோவில் இருப்பவர்களுக்கா அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? இதற்கு நான் என்ன வைத்தியத்தை சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறது. அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். 437-344-53 அந்த இலக்கத்திலே வந்திருக்கின்றார். அவர் பேசவில்லை. சரி, அனைத்து நேருமே சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன பாடல் என்று, இது சபேஸ் பாடுகின்ற பாடல். சரியா, சபேஸ் பாடுகின்ற பாடல். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. தேவாவின் இசையமைப்பிலே அந்த திரைப்படம் வரவில்லை என்று தான் நம்புகிறோம். சரி, இப்பொழுது பாடலை கேட்போம். பாடலை தொடர்ந்து நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை ஒரு மணி வரை கேட்கலாம்.

0: നേരം 12:01.
1: സി എം ആർ
0: തമിഴ്ഫം செய்தி சுருக்கம். தொல்பொருட்கள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதல் முதலில் புதைகுழி தோண்டும் பணியை மேற்கொண்டதாக மன்னிக்க வேண்டும் புதையல் தோண்டும் பணியை மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கஞ்சி செயலின் பின்னர் கண்ணுக்காக திரவ மருந்தை பயன்படுத்தியமால் விழிப்புலனை இழந்துள்ள மேலும் 4 நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 3 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய அரசு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நேட்டோ வருடாந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மாக்கானி அங்காராவுக்கு சென்றுள்ள நிலையில் கனடாவும் துருக்கியும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. ஹர்முஸ் நீரிணை பகுதியில் பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இங்கிலாந்து கடற்சார் வர்த்தக செயற்பாடு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: Lucia Mindline.
1: நேரம் 12:03 இன்று ஜூலை மாதம் 8 2026 புதன்கிழமை புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கிற இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூலை 8 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்த பெரும்பாகத்தில் 22 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 27 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 31 பாக செல்சியஸாக இருக்கும். 39 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியொளி நிறைந்திருக்கும் இடையிலேயே சில இடங்களிலே முகில் கூட்டம் தென்படலாம். இரவு பொழுது 21 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். அங்கங்கே மழை

0: மலையும் நதியும் சந்திக்கும் பாடல், ஹரிகரன் சுஜாதா பாடுகின்ற பாடல் இதோ உங்களுக்கு ஆகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: காதல் வீதம் இசை தோப்பில் இருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
5: 2026
4: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
5: 14.95 பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
6: அக்ஸியா சிவ்குமார்,
5: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
8: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maple groceries.ca 12:14.
9: உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், இது ராஜவர்மன்.
9: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: எனக்கு கஜினி படத்தில இருந்து ஒரு மாலை இளவையில் நேரம் என்கிற பாடல். ஒரு பாடல பல விடயங்களை நாங்கள் ரசிக்கலாம். ரசனைக்கு ஒரு எல்லை இல்லை,
9: ஒவ்வொருவருக்கும் ரசனை வேறுபடும்.
10: ஆமாம், இந்த பாடலில் தாமரையின் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜின் இசை, கார்த்திகின் குரல், இவை மூன்றையும் தவிர அந்த பாடல் காட்சியில் கதாநாயகியின் கேட்வாக்
9: அதுதான் கூடுதலாக பாதித்திருக்கிறது. எனக்கு
10: நன்றி.
9: இதோ நீங்கள் கேட்ட பாடல் அளிக்கிறது. நன்றி,
10: வணக்கம்.
9: கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடும் பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM
1: Nissan Head to Head Event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான்னு வந்ததா
3: இல்லடா
2: ஹலோ காசு வந்ததாடா
3: இன்னும் வரல காசு
2: காசு வந்துச்சா
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433
6: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
7: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM
8: நேரம் 12:23 விடம் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மணி வரை பாடல்களை கேட்கலாம் 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் மனோ சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி வணக்கம்

0: CMR Tamil FM 101.3.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
5: நேரம் 12:30 நிமிடம். சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 27 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசைக்கு மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 31 பாகை செல்சியஸாக இருக்கும். ஆனால் 39 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியோடு நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே புகழ் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 21 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். லேசார மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 60%, 29 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 20 பாகை செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முகில்கூட்டத்தோடு காணப்படும். 27 பாகை செலுத்ததாக இருக்கும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். சனி, ஞாயிறு, திங்கட்கிழமைகளில் சூரியொளி நிறைந்திருக்கும். சனியும் ஞாயிறும் 28 பாகை செலுத்ததாக இருக்கும். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே ஒரு மணி வரை கலந்து கொள்ளலாம். 4165930055 வழியாக அணிந்து கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் கலியுவர்தன் கேட்கிறேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள்?
6: படம் சுயம்பரம்.
5: சுயம்பரம்,
6: பாட்டு செக்க சிவந்தவளே.
5: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் இருக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், உங்களுடைய அன்புக்கு நன்றி. இதோ முயற்சிப்போம், முயற்சிப்போம். நன்றி. ஹரிகரன் சுஜாதா பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800
5: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா
6: 6477136049 உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள்
7: நேரம் 12:37 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்கு ஆனச்சினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் தேவகுமார் சொல்லுங்கள் என்ன பாடல்
8: இதே முரளி படத்திலே இருந்து
7: சரி எஸ் தமன் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கு
8: நன்றி
7: விளங்கவில்லை ஏதோ சொல்லீர்கள் போல் தெரிகிறது
8: உங்களோட ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் நன்றி நீங்கள் ஆக்கம் வந்து உங்களோட நாடா பகுதி ஊக்கம் வந்து எங்களை கேள்வி கேட்டு நாங்கள் பதில தேடி பிடிச்சு சொல்றோம்
7: சரி ஆக்கமும் ஊக்கமும் எங்களோடும் உங்களோடும் தான் சரி நன்றி இதோ பாடல் அடிக்கிறது நன்றி

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-6677-2
1: வணக்கம்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
1: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
0: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
1: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
0: 416-818-8140
1: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
3: 12:44 நிமிடம் உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், காந்தி.
3: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: எனக்கு மதுபாலி படத்தில் இருந்து ஓ மதுபாலா.
3: ஓ மதுபாலா, அந்த பாடலா? சரி, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: நேரம் 12:51. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் நித்யா.
6: சொல்லுங்கள், என்ன பாடல் நித்யா?
7: எனக்கு சக்கர கட்டி படத்துல இருந்து செல்லம்மா சிலக்கம் அந்த பாட்டு.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி, வணக்கம்.

0: உங்களுக்கான சென்னை நிறைவு செய்ய வர நேரு சந்திப்பு வணக்கம். வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: நேரு
0: சொல்லுங்கள், என்ன பாடல் நேரு? நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, திறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்னிடம் அன்புடன் எஸ்டி செந்தில்லாம். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்ட்டின், ஸ்ரீலங்காவின் வெளிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். கடந்த 2008 நடத்தப்பட்ட அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் 38 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குஜராத் நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. டாம்ப்ளர் ரிட்ஜில் 8 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து சட்டரீதியான வழிகளை ஆராய்ந்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா துருக்கிக்கு F-35 ரக போர் விமானங்களையும் அது தொடர்பான உதிரி பாகங்களையும் விற்பனை செய்வது பிராந்திய அதிகார சமநிலையை குறைத்துவிடும் என்கின்ற இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவல் பரப்பும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்று துருக்கி நிராகரித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. ஜூலை மாதம் 8 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகளோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார். அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடர்கின்ற காட்டிலையில் நேர்கள் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 மணிக்கு நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை ஐந்து மணிக்கு பிரதான செய்திகள் ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதனைத் தொடர்ந்து 6 மணி வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை நீங்கள் இதே காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கலாம்.

டொரண்டோ பிரபாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 22 செல்சியஸ். காற்று மணித்தியாதற்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 19 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலை 31 இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்ததாக தென்படும். இன்று இரவு 21 வெப்பநிலை இருக்கும். வியாழக்கிழமை பகல் 29 வெள்ளிக்கிழமை

0: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
1: ஒலிக்கின பாடல் மனோ பாடியது, பாடலுக்கான இசை இளையராஜா, ராஜாதிராஜா திரைக்காக ஒலிக்கின்ற

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Business Registration KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகாராஜபுரம், சரிகம பாப்புகள், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
4: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
3: சரி சரி,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: உலகின் பாடல் மனோ பாடியது, பாடலுக்கான இசை இளையராஜா.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்ப்ரோ, மோர்னிங்சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் ஒரு மணி 25 நிமிடம். ஒலிக்கிற பாடல் மனோ பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா. ஒலிக்கிற பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நிறமுருமணி 31 நிமிட நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்யமார் தமிழப்பம் காற்றில். இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே நேரத்தில் இதே நாளில் நான் உங்களை சந்திக்கின்ற நேரம். அநேகமாக வானொலி கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் வாகன பயணங்களில் இருக்கக்கூடும் அல்லது வேலையில் இருக்கக்கூடும். எனவே ஒரு எழுதுகோள் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் தரவுகளை உள்வாங்கி விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி மிக இலகுவானதாகவே உங்களுக்காக அமைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165935055 4165935055 இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கும் பொருத்தமான இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இரண்டு வெவ்வேறு சொற்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்க முடியும். முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நீங்கள் இரண்டு வெவ்வேறு சொற்களை கொண்டு வர வேண்டும். தரப்படுகின்ற தரவுகளுக்கு சில விடைகள் பொருந்துவது போல தோன்றலாம். ஆனால் தரவுகளுக்கு எது மிக நெருக்கமானதோ அந்த விடைகளே சிறந்த விடைகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165935055 கொண்டு வரக்கூடிய முதல் சொற்களை கவனிக்கிற போது இது 44 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களுமே 44 எழுத்துக்களில் வரும். அதிலே முதலிலே வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது அன்புக்கும் கருணைக்கும் நெருக்கமானது என்று நம்பப்படுகின்ற ஒன்று. அன்புக்கும் கருணைக்கும் நெருக்கமானது என்று நாங்கள் பயன்படுத்துகின்ற, அதாவது நாங்கள் சொல்லிக்கொள்கின்ற ஒன்று, உருவகப்படுத்தப்படுகின்ற ஒன்று. அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது விடியல்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது விடியல்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. அழைக்கலாம் 4165935055 4165935055 44 எழுத்துக்களிலே வர வேண்டிய சொற்களாக இருக்கிறது. முதலிலே வரக்கூடிய 4 எழுத்து என்பது அன்புக்கும் கருணைக்கும் சம்பந்தப்படுத்தி நாங்கள் உருவகப்படுத்துகின்ற ஒன்று. அன்போடும் கருணையோடும் சம்பந்தப்பட்டதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒன்று முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது விடியல்களுக்கு நெருக்கமானது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து விடியல்களுக்கு நெருக்கமானது அல்லது விடியல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டுமே 44 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காரிலே. 1:35 நிமிடம். தரவுகளை மீண்டும் சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்றுவரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே 4 எழுத்துக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது அன்பு கருணை பாசம் போன்றவற்றோடு சம்பந்தப்பட்டதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒன்று. எங்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, எங்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அன்பு பாசம் கருணைக்கு ஒத்தகரத்துள்ள சொல்லாக வராது. அன்பு பாசம் கருணை என்பதற்கு ஒத்தகரத்துள்ள சொல்லாக வராது. இது எங்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அன்பு பாசம் கருணை என்பதற்கு நெருக்கமானதாக இருப்பதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒன்று அல்லது அதோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் உருவகப்படுத்திக் கொள்கின்ற ஒன்று. அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இதுவும் கூட விடியல்கள் அல்லது விடியல் என்பதற்கான உத்தகரத்திலோ சொல்ல அல்ல, ஆனால் விடியல்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது அல்லது விடியல் என்பதோடு நெருக்கமாக சொல்லிக்கொள்ளக்கூடியது. விடியல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது விடியல்களுக்கு நெருக்கமான ஒன்றாக நாங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே சில பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு வார்த்தை. இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். ஒலிக்கின்ற பாடலை திறந்து நேர்களை சந்திக்கலாம். இது ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடிய பாடல். இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: நேரம் 1:42 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காற்றில். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், நலம் தானே?
1: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்
0: நலமாக மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: இதயம் உதயம்.
0: இதயம் உதயம் பார்க்கல. நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி வணக்கம்.
0: நீங்கள் எங்கேயோ தூரமா ரெண்டு பேசுற மாதிரி கேக்குது.
2: கொஞ்சம் பொறுங்க.
0: வணக்கம், யோகா. நலம்
3: தானே?
0: நலமாக மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில்
3: வரலாம்? உதயம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம்,
0: குமார். நலம்
4: தானே?
0: நலமா இருக்கிறேன் குமார். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நன்றி, நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் நலம்
5: தானே? நீங்கள் நலமாக
0: இருக்கிறேன் ஞானகாந்தன். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
5: இதயம் உதயம்.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம் இந்த வேளையில். வணக்கம். நலமாக இருக்கிறேன் மதன், நீங்கள் எப்படி?
6: இதயம் உதயம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம். குமார். நலம்
6: தானே?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற வணக்கம்.
7: அருண்குமார் வணக்கம், நான் சிவன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் சிவன், நீங்கள் எப்படி? நலம் தானே?
7: நல்ல மகிழ்ச்சியா இருக்க. நன்றி.
0: சொல்லுங்கள்.
7: இதயம் உதயம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற வணக்கம்.
8: ஹலோ அருண்குமார், நான் பரமேஸ்வரன் கேட்கிறேன். சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் பரமேஸ்வரன், நீங்கள் எப்படி? நலம் தானே? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற வணக்கம்.
9: வணக்கம்,
0: தேவகுமார். நலம் தானே?
9: நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
9: இதயம் உதயம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற வணக்கம்.
10: வணக்கம், நான் தீபன்.
0: தீபன் நலம் தானே? நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில்?
10: இதயம் உதயம்.
0: நன்றி. அழைப்பிலே காத்திருக்கிற வணக்கம்.
11: வணக்கம் அருண்குமார், யோகேந்திரன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன் யோகேந்திரன், நீங்கள் எப்படி? நலம்
11: தானே?
0: சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
11: இதயம் உதயம்.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. ஆமாம், இதயம் உதயம் என்பது சரி. அன்பு, பாசம், கருணை என்பவற்றோடு சம்பந்தப்பட்டதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒன்று. அதோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் உருவகப்படுத்துகின்ற ஒன்று. அதாவது பொதுவாக பாசம் இல்லாமல், கருணை இல்லாமல், கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் யாராவது பேசுனா உங்களுக்கு இதயம் இல்லை ஒன்று கேட்பார்கள். கொஞ்சம் கூட இதயம், ஒரு இதயத்தன்மை இல்லாமல் பேசுவது இதயம் இல்லையா? அது இதயம் இல்லாத ஆக்கள் மாதிரி. அந்த அன்பு, பாசம், கருணை என்பதுடைய தோற்றுவாயாக நாங்கள் நம்புகின்ற அல்லது உருவகப்படுத்துகின்ற ஒன்று இதயமாக இருக்கிறது. உதயம் என்பது விடியல்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. உதயம் என்பது விடியல்களோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சிப்பாடல்களே உதயம் என்கின்ற பெயரிலே ஒரு உருவட்டம் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மிக தொன்மையான காலத்தினுடைய, அதாவது ஆரம்பகால தமிழீழ எழுச்சி பாடல்கள் இருவட்டுகளிலே ஆரம்ப கால பாடல்களை கொண்ட ஒரு இருவட்டு ஒன்று வந்தது. இது தாயகத்திலே, தமிழீழ தாயகத்திலே உருவாக்கப்பட்ட தமிழீழ இசைக்கலைஞர்கள் தமிழீழ பாடல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உருவாக்கமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அது நிதர்சனம் நிறுவனத்துடைய வெளிப்பாடாக வெளியீடாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். உதயம் என்கின்ற பேரிலே ஒரு இருவட்டு வந்தது. அதிலே சாந்தன் போன்றவர்கள் பாடிய பாடல்கள் அதில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உதயம் என்பது பொதுவாக விடியல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. உதயம் என்பது விடியல் என்பதோடு சம்பந்தப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. சூரிய உதயம் என்று சொல்வார்களே, சூரிய உதயம் என்பது சூரியனுடைய தோற்றம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
12: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9050332 94 94
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட சொற்கள், இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது செயல்களின் விளைவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. செயல்களின் விளைவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. செயல்களின் விளைவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று அல்லது எதிர்நோக்கக்கூடிய ஒன்று. ஆனால் செயல்களின் விளைவாக இது மட்டும்தான் கிடைக்கும் என்பது அல்ல, ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இதுவே இருக்கிறது. செயல்களின் விளைவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது, ஆனால் இது மட்டும்தான் விளைவாக கிடைக்கும் என்பது அல்ல. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது வரலாற்றை தேடுகிற போது கிடைக்கக்கூடிய ஒன்று. வரலாற்றை தேடுகிற போது கிடைக்கக்கூடிய அல்லது கண்டறியக்கூடிய ஒன்று அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். முதலில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது செயல்களினால் விளையக்கூடிய ஒன்று, ஆனால் செயல்களினால் இது மட்டும்தான் விளையும் என்பது அல்ல, ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவாக இது இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வரலாற்றை தேடுகிற போது கிடைக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? Suzanne.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
15: ஜூலை 11-12-13 தேதிகளில் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை இவ்வாறு இறுதி நாட்களில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்றுக் கொள்வதோடு அங்கு சென்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமான ஆடை தெரிவுகளை மிக மிக குறைந்த விலைகளிலே கொள்வனவு செய்து பயன்பெறுங்கள். இலக்கம் 11-20 டப்ஸ்கோ ரோட், யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமன்றத்தில் ஜூலை மாதம் 11-12-13 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை.
16: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை மூன்று மூன்று எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒன்று அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று அல்லது எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. நாங்கள் செய்கின்ற செயல்களின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்லது கிடைக்கக்கூடிய ஒன்று, ஆனால் செயல்களின் விளைவாக இது மட்டும்தான் கிடைக்கும் என்பதல்ல, இதுவும் கிடைக்கும், ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவாக இதுவே இருக்க வேண்டும் என்பது அறம். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வரலாற்றை தேடுகின்ற போது கண்டறியக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லது கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கும். வரலாற்றை தேடுகின்ற போது, வரலாற்றின் வழியே பயணப்படுகிற போது நாங்கள் கண்டறியக்கூடிய ஒன்றாக இந்த மூன்று எழுத்து இருக்கிறது. மூன்று எழுத்து சொல்லினுடைய அந்த அர்த்தம் இருக்கிறது. எனவே இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒருங்கிணைந்த பாடல் இது, ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியது. துள்ளாத மனமும் துள்ளும் திரைக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உருவாகிய பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளா?
1: நன்மை தொன்மை.
0: ஏன் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கள்? அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள்.
1: நன்மை தொன்மை.
0: நான் வரலாற்றை தேடுறபடியே நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க கூட எல்லாரும். சரி, பார்க்கல. நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த பேர் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: நன்மை தொன்மை.
0: என்னாச்சு உங்களுக்கு? எல்லாரும் உரிய நேரத்தில் நிற்கிறீங்கள். அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். நான் நினைக்கிறேன் குமார் சரியா சொல்லுவார். வணக்கம் குமார். சரியாத்தான் சொல்றேன், ஆனா அதே பதில் தான். இது நல்லா இருக்கு, பார்க்கல. நன்றி. அழைப்பிலே காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் மதன் கேட்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள், நீங்க சரியா சொல்லுங்க. சொல்லுங்க மதன்.
3: இல்ல, அந்த பக்கம் போனதான் இப்ப சரியா வருது.
0: வரலாற்றை தேடி அந்த பக்கம் போனா தான் சரியா வருதோ? சரி, பார்க்கலாம். சொல்லுங்க பாப்.
3: தொன்மை மற்றது நன்மை.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். தேவகுமார், நலம் தானே? முதல்ல வந்த நீங்க என்ன சொல்லுங்க, சொல்லுங்க என்ன பதில்?
4: நன்மை தொன்மை.
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வணக்கம் வெண்பா, நலம் தானே? செயல்களின் விளைவாக வரக்கூடியது. செயல்களின் விளைவாக நன்மை தான் வரும் என்பதல்ல, செயல்களின் விளைவாக தீமையும் வரும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விளைவாக நன்மையே இருக்க வேண்டும் என்பதை அறம் எங்களுக்கான வலியுறுத்தலை செய்கிறது. அறம் என்பது வலியுறுத்துவது, எங்கள் செயல்களூடாக நன்மைகளே விளைய வேண்டும், தீமைகள் விளையக்கூடாது. தீமைகள் விளைவது எங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, சமூகத்துக்கு நல்லதல்ல. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களூடாகவும் விளைவதென்பது நன்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள் நன்மை விளைவிக்கக்கூடியதாக எங்கள் செயல்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதனால் தான் அந்த சொல்லை சொல்லியிருந்தேன். எனவே அது தீமையும் விளையும், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றாக நன்மை என்பது இருக்கும். அது செயல்களின் விளைவு. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது தொன்மை. வரலாற்றை தேடுகிற போது எங்களுக்கு கிடைக்கிறது முந்தைய காலத்தினுடைய தகவல்கள், அது தொன்மையோடு சம்பந்தப்பட்டது. எனவே நன்மை தொன்மை என்பது சரியான சொற்கள். இதே சொற்கள் நான் முதலும் தந்திருக்கிறேன், ஆனால் தரவுகள் வேறாக இருந்தது. இந்த நன்மை தொன்மை என்பது நான் முதலும் தந்திருக்கிறேன், தரவுகள் வேறாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 1:59.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகளை பார்க்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட சொற்களாக வரும். இந்த இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது திட்டம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சொல். திட்டம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். அதேவேளையிலே வழிமுறை என்பதோடும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். வழிமுறை என்பதோடு பொருந்தும், திட்டம் என்பதோடும் பொருந்தக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து இது மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வடிவத்தை சொல்லக்கூடியது. மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வடிவத்தை சொல்லக்கூடியது. மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வடிவத்தை சொல்லக்கூடியது. அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். மறைத்தல், பாதுகாத்தல் என்பதோடும் அது சம்பந்தப்படும். மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வடிவத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது பாதுகாத்தல், மறைத்தல் என்பதோடும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
0: பாடலுக்கு முன்பாக மீண்டும் தரவழி சொல்லிக்கொண்டு அந்த பாடலுக்கு செல்லலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வடிவம். அது பொருளாக இருக்கலாம் அல்லது வேறு எதாகவும் இருக்கலாம். அந்த ஒரு வடிவம், ஒரு மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வடிவம் ஒன்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதை நீங்கள் மரங்களிலும் காணலாம், வேறு வேறு சில வடிவங்களிலும் காணலாம். அதான் மரங்கள் என்பது சில மரங்கள் தருகின்ற பயன்களின் வெளிப்பாடாக அதை பார்க்கலாம். சில மரங்கள் தருகின்ற பயன்களின் வெளிப்பாடாக அதை பார்க்கலாம். அதனுடைய அந்த வடிவம் என்பது மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. மூடப்பட்ட நிலையில் அது பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு வடிவத்தை குறிக்கின்ற சொல். அதே வேளையில் அது பாதுகாத்தல், அதாவது இது நான் சொல்கின்ற விளக்கம் வந்து இரண்டாவது சொல்லுக்கான, இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய சொல்லுக்கான விளக்கம் தான் சொல்கிறேன். மூடப்பட்ட நிலையில் அல்லது மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை குறிக்கின்ற சொல். அதே வேளையில் பாதுகாத்தல், மறைத்தல் என்பதோடும் சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கும். அது இரண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடியது. இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, முதலிலே வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வழிமுறை என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, திட்டம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. வழிமுறை என்பதோடும் திட்டம் என்பதோடும் சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேரம் 2:11 மழை போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோகா.
0: வணக்கம் ஜோகா, சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: ஒரு பக்கம் உத்தி வருவா?
0: உத்தி வரலாம்.
1: அப்ப உத்தி பொத்தி
0: மரதன
1: பொத்தி பொத்தி வைக்கிறேன் வாங்க. பொத்தி கவ பண்ற பொத்தி.
0: ஓ அதுவா, சரி பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிலே வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: என்னிடம் இருப்பது ஒரு பக்கம் உத்தி, இன்னொரு பக்கம் பாத்தி.
0: பாத்தியா?
2: ஆம்.
0: பாத்தி மூடுதல் மரத்தில் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. பாத்தி, நீங்கள் நீர்ப்பாசனத்துக்குரிய அதைத்தான் சொல்றீங்க பாத்தி என்று சொல்லி.
2: ஆமா ஆமா, மூடப்பட்ட நிலை.

0: ஆனா மறைத்தல் என்பதோடு சம்பந்தப்படாது. மூடுதல் மறைத்தல் என்பதோடு சம்பந்தப்படாது பாத்தி என்பது. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வெளியிலே அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பதில் சொல்லலாம்?
2: கொத்தி உத்தி.
0: சரியானதோ?
2: ஓ சரிதான்
0: என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படித்தானே, சரி என்று நீங்க நம்புறீங்க.
2: என்ன
0: சொல்ல போற? வணக்கம் மதன்,
1: சொல்லுங்க.
0: நான் இவ்வளவு நம்பிக்கையா வந்து சரியா சொல்லுமன்னு நினைச்சா நீங்க அதே சொன்ன என்ன கணக்கு? சரி பாக்கலாம். நன்றி நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: வெண்பா, சொல்லுங்க என்ன பதில் எல்லாம் சரியானதோ? பாக்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம். வழிமுறை இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் கொஞ்சம் நுட்பமான வழிமுறை என்று வரும். சாதாரணமான வழிமுறை அல்ல, ஒரு நுட்பமான வழிமுறை என்று வரும். ஒரு நுட்பமான திட்டம், திட்டத்திலே நுட்பமான திட்டம், அது உத்தி என்பது. அல்ல சாதாரணமான நாங்கள் வழிமுறை என்று சொல்லிக்கொள்ளலாம். ஒரு உத்தி, புதிதாக ஒரு உத்தி ஒன்றை கண்டுபிடித்தேன். அந்த நான் கண்டுபிடித்த உத்தி அல்லது நான் பயன்படுத்திய உத்தி என்பது சரியாக இருந்தது. நுட்பமான உத்தி, நுட்பமான வழிமுறை என்பது வரும், அல்லது நுட்பமான திட்டம் என்பது வரும். பொத்தி என்பது வாழை பொத்தி இருக்கிறதானே, அந்த பொத்தி, அது அதனால் தான் மரங்களின் பயன்கள் என்று சொல்லியிருந்தேன். ஒரு மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று பொத்தி. ஆனால் இன்னொன்று வகை, இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அது ஒரு வடிவத்தை பார்க்குற போது மூடிய நிலையில் இருக்கும் பொத்தி என்பது. ஒரு செயலூடாக பார்க்குற போது பொத்துதல் மறைத்தல் என்பதோடு சம்பந்தப்படும். அதாவது பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்வார்கள் இல்லையா, நான் பொத்தி பொத்தி பாதுகாத்த பிள்ளை, நான் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை என்றால் மறைத்து, அதாவது கவனமாக அதை அரவணைத்து கவனமாக மூடி மறைத்து பாதுகாத்த. பொத்தி பொத்தி வைத்திருந்த ரகசியம் அப்படி சொல்வார்கள், உடைந்து போச்சு. அப்போ சொல்ல பொத்தி என்பது பாதுகாத்து வைத்திருந்த ரகசியம். அப்போ பாதுகாத்தல் என்பதோடும் மறைத்தல் என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இந்த பொத்தி என்பது இருக்கிறது. அது இந்த மறைத்தல் என்கின்ற வினையிலிருந்து வந்ததாக அந்த சொல் இருக்கிறது. பொத்தி என்பது மறைத்தல் என்கின்ற வினையிலிருந்து வந்ததாக அறியக்கூடிய சொல்லாக அது இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதேபோலவே மூடுதல் என்கின்ற, மூடு என்கின்ற வினையிலும் வந்தது. மூடு என்கின்ற வினையிலிருந்தும் அது உருவாகிய சொல்லாக அந்த பொத்தி என்பது இருக்கிறது. எனவே அந்த சொற்களை அவ்வாறு அறியலாம். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:15. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க், ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661, 416-475-4661.

0: நேரங்கள் கேட்டுக்கொண்டு பேசிய மார் தமிழ் எஃப்எம் காற்றலை அடுத்து வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாக வரும். இது மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மனிதர்களால் எழுப்பக்கூடிய ஒரு ஒலியோடு சம்பந்தப்படக்கூடிய சொல், மனிதர்களால் எழுப்பப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒலியோடு சம்பந்தப்படுகின்ற சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஆடைகள் சார்ந்த தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய சொல், ஆடைகள் சார்ந்த தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மனிதர்களால் எழுப்பப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒலியோடு சம்பந்தப்படக்கூடிய சத்தம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. மனிதர்களால் எழுப்பப்படக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சத்தம், அதாவது குறிப்பிட்ட ஒரு தேவைகிறது. இது இதில் எல்லா நேரங்களிலும் இந்த சத்தத்தை மனிதர்கள் எழுப்புவதில்லை, குறிப்பிட்ட ஒரு தேவைகிறது இது எழுப்பப்படுகின்ற ஒரு சத்தமாக இருக்கிறது. இது தனியாக எழுப்பப்படுவதும் இல்லை, கூட்டமாக குழுவாக சேர்ந்து எழுப்பப்படுகின்ற சத்தம். குறிப்பிட்ட ஒரு தேவைகிறது குழுவாக கூட்டமாக மனிதர்கள் சேர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு ஒலி, ஒரு சத்தத்தை குறிக்கின்ற சொல். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஆடைகள் தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று, ஆடைகள் தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000, 416-489-2000. GTA credit.

ஒலிகிற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மனிதர்களால் எழுப்பப்படுகின்ற ஒலி, ஒலியோடு சம்பந்தப்படக்கூடியது. கூடுதலாக இது மனிதர்கள் குழுவாக சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து எழுப்புகின்ற ஒரு ஒலியாக இருக்கிறது. கூடுதலாக ஆண்களை தாண்டி இதில் பெண்கள் கூடுதலாக பங்கு பெறுவார்கள். கூடுதலாக என்பது அநேகமான சந்தர்ப்பங்களில் இது பெண்களால் ஒரு குழுவாக கூட்டமாக சேர்ந்து எழுப்பப்படுகின்ற ஒரு ஒலியோடு சம்பந்தப்படுகிறது. எல்லா நேரங்களிலும் இது இந்த ஒலி எழுப்பப்படுவதில்லை, குறிப்பிட்ட ஒரு தேவை கருதி எழுப்பப்படுகின்ற ஒரு ஒலியாக இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஆடைகள் தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஒலிக்கின்ற பாடல் இது ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கான இசை சிற்பி

0: அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். நேரம் 2:26. அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன பதில். எல்லாம்
1: குலவை செலவை.
0: குலவை செலவையா?
1: ஆம்,
0: குலவை செலவை பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: குலவை செலவை
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி.
0: அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். வணக்கம் வெண்பா, சொல்லுங்கள் என்ன பதில். எல்லாம் நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள் என்ன பதில்.
3: குலவை செலவை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க நடத்த வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள் என்ன பதில். எல்லாம்
4: குலவை செலவை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க நடத்த சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள் என்ன பதில். எல்லாம்
5: குலவை.
0: நன்றி உங்களுக்கு. குலவை என்பதும் செலவை என்பதும் சரியான பதில்கள். குலவை என்பதும் செலவை என்பதும் சரியான பதில்கள். குலவை என்பது பெண்களால் குழுவாக எழுப்பப்படுகின்ற ஒரு ஒலி, குலவை சத்தம் என்று சொல்வார்கள். குலவை சத்தம், அதாவது அந்த பொதுவாக பொங்கல் பொங்கி வருகிற போது எழுப்பக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கக்கூடியது. கோயில்களிலே, அந்த கோயில்களிலே எல்லோருமாக சேர்ந்து பொங்கல் பொங்குகிற போது பெண்கள் எல்லோரும் கூட்டமாக கூடி அந்த எழுப்பக்கூடிய ஒரு சத்தமாக அது குலவை சத்தம் இருக்கிறது. செலவை என்பது ஆடைகள் தூய்மைப்படுத்தலோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது. குலவை செலவை என்பது சரியானது. அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
6: வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
7: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
6: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
7: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
6: 416-818-8140, 416-471-9118.
7: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: நேரம் 2:28. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். மணிக்கம், இது 5 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். 5 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 என்பது இது ஒரு நம்பிக்கைக்குரிய பெண். அதாவது முன்னுக்கு வரக்கூடிய 5 என்பது நம்பிக்கைக்குரிய பெண். அது தோழியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஒரு நம்பிக்கைக்குரிய பெண் என்று சொல்லக்கூடிய ஒன்று. கூடுதலாக இது ஒரு எனக்கவள் நெருக்கமான சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு நிலையில் சொல்லக்கூடிய ஒன்று. எனக்கவள் நெருக்கமான சொந்தம் என்று சொல்லக்கூடிய, அல்லது நான் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய சொந்தம் என்று சொல்லக்கூடிய, அல்லது நம்பிக்கைக்குரிய சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சார்ந்த சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 சொல்லாக இருக்கும். 2 வரக்கூடிய 4 என்பது இது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் 2 வரக்கூடிய 4 இருக்கும். இரண்டுமே 4 முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். இரண்டுமே 4 மணிக்கவும் 5 முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். 2 5 வரும். முன்னுக்கு வரக்கூடிய 5 என்பது அவள் எனக்கு நம்பிக்கைக்குரியவள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் குறித்த சொல். அது தோழியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது சொந்தமாக இருக்கலாம். எனவே ஒரு உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு பெண் என்கின்ற அளவிலே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை, பெண்ணோடு சம்பந்தப்படுத்துகின்ற ஒரு சொல், ஒரு உறவு நிலை சார்ந்த சொல். நேரடியாக நாங்கள் இந்த சொல்லால் உறவை அழைப்பதில்லை, ஆனால் ஒரு உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய உறவு என்கின்ற வகையில் வரக்கூடிய ஒன்று. அது 5 முன்னுக்கு வரும். 2 வரக்கூடிய 5 என்பது இது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒன்று. பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் 2 வரக்கூடிய 5 சொல்லாக இருக்கும். இரண்டுமே 5 முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da. Tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
10: Chellam illa da, Selvam.
9: சரி சரி.
0: ஒலிகன பாடல் இது. ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய பாடலாக இருக்கிறது. பாடலுக்கான இசை எஸ்ஏ ராஜ்குமார். பாடலை திறந்து நேரில் சந்திக்கலாம். மீண்டும் தரவழி சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே 5-5 எழுத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். இவை இரண்டுமே 5-5 எழுத்துக்களில் இந்த சொற்கள் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது நம்பிக்கைக்குரிய பெண் என்கின்ற அளவிலே அறியக்கூடிய ஒரு சொல். நம்பிக்கைக்குரிய பெண், அது மனைவியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், சொந்தக்கார பெண்ணாகவும் இருக்கலாம். அவளின் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒரு உறவை சார்ந்த சொல். இது நேரடியாக இந்த சொல்லால் உறவை நாங்கள் அழைப்பதில்லை, ஆனால் உறவு சார்ந்த சொல். எனக்கு சொந்தமானவள், நம்பிக்கைக்குரியவள் என்கின்ற அளவிலே அந்த அதற்குள் ஒரு அடக்கம் இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് CMR തമിഴ്ഫം കാറ്റലൈ 2:37 നമ്മുടെ മലപ്പൂട് കാത്തിരിക്കേണ്ട നേരുകളെ സന്ദിക്കലാം. മലപ്പൂരി
1: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி. சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: பெண் தெய்வத்துக்கு மாரியம்மா வருமோ?
0: மாரியம்மா வருவா, ஆனா இங்க வரமாட்டா.
1: பத்ராளி
0: தேவ எல்லாமே கூப்பிட்டு பயப்படுத்துறீர்கள். சொல்லாருங்க, அந்த பத்திரகாளின்னு சொன்னால் ஒரு ஒரு நகைச்சுவை துணு கொண்டு போகும் ஞாபகம் வரும். அது நீண்ட நாட்களுக்கு முதல் வெளிவந்தது. அது எப்போவுமே ஒரு ரசனைக்குரிய ஒன்று தான். அதாவது எல்லா ஆண்களுமே சிங்கங்கள் தான், ஆனால் மேலே அமைந்திருப்பது ஒரு பத்திரகாளி என்று தெரியாதவரை. அது ஒரு நகைச்சுவை துணுக்கு என்று சொல்லுங்கள். என்ன பதில் உங்களோட மதம் இருக்கிறதா?
1: ஐந்தெழுத்து.
0: அழைப்பில் இருக்கின்ற அடுத்து நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யோகா சொல்லுங்க.
1: எங்கம்மா வருமா?
0: அடுத்த மங்கம்மாவோ?
1: தங்கம்மா, மங்கம்மா.
0: ஒரு தரம் வருமா?
1: என்னவள் ரெண்டு வருமா? இல்லாட்டி
0: வராது.
1: எங்கம்மா தங்கம்மா? அங்கம்மா
0: வராது. வராது. அங்கம்மா மங்கம்மா ஒரு தரம் வருமா?
1: சரி பாப்போம்.
0: சரி பார்க்கலாம். அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள். காளியம்மா
2: வரமாட்டா?
0: ஆமாம், அழைப்பில் நின்ற ஒருவர் ஓடிவிட்டார். உண்மையிலேயே அழைப்புக்கு வருகின்ற போது பதில் இருந்தால் வாருங்கள், அதான் உண்மையானது. அல்லது பதிலுக்காக முயற்சித்திருந்தால் வாருங்கள். பதிலுக்காக முயற்சித்திருந்தால் வாருங்கள். ஏதோ ஒரு பதில் உங்களிடம் இருந்தால் வாருங்கள். அல்லது பதில் உங்களிடம் இருந்தால் வாருங்கள். பதிலுக்காக முயற்சித்திருந்தாலும் வரலாம். நீங்கள் ஒரு முயற்சியை செய்தீர்கள், உங்களுக்கு உங்களோட ஒரு பதில் இருக்கிறது, அது சரியோ என்று பார்ப்பதற்கு நீங்கள் அழைக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் 10:11 வந்த அழைப்பிலே நிற்பதிலே எந்த பயனும் இல்லை. அதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே அழைப்புக்கு வருகிற போது ஏதோ ஒரு பதிலுக்காக நீங்கள் முயற்சித்திருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு பதில் ஒன்று உங்கள் கையில் இருக்க வேண்டும், அல்லது முயற்சித்திருக்க வேண்டும். முயற்சித்த பதிலுடன் வரலாம். வருகின்ற எல்லோருமே சரியாகத்தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல, ஆனால் ஒரு முயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். 10:11 வந்து நீங்கள் அழைப்பிலே நிற்பதில் எந்த பயனும் இல்லை என்பது நீங்கள் அன்போடு உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறேன். ஏனால் நீங்கள் அழைப்பில் இருந்துவிட்டு அழைப்புகளை துண்டிக்கிற போது அது அழகாக இருக்காது. அதையும் நீங்கள் கவனிக்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம். நான் பிரபா.
0: வணக்கம் பிரபா சொல்லுங்கள். நலம் தானே நீங்கள்?
3: ஆமாம். சின்னம்மா வருமா?
0: சின்னம்மா வரமாட்டா.
3: சின்னம்மா அண்ணம்மான்னு சொல்லலாம்.
0: அண்ணம்மாவும் வரமாட்டா, சின்னம்மாவும் வரமாட்டா. மீனாட்சியில்
3: வரக்கூடாது.
0: அழைக்கலாம். தரப்பட்ட தரவுகளை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். இரண்டுமே 5 எழுத்துக்களில் வரக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது, அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய பெண் என்கின்ற வகையிலே அர்த்தப்படக்கூடிய சொல். நம்பிக்கைக்குரிய பெண், அது தோழியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது சொந்தமாக இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம். எனக்கு நம்பிக்கைக்குரிய பெண், அது மனைவியை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கும். நம்பிக்கையோ நம்பிக்கை இல்லையோ மனைவியை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கும். அவள் எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லக்கூடிய வகையில் வரக்கூடியது. அவள் எனக்கு சொந்தமானவள், எனக்கு உரித்துடையவள், அல்லது நான் உரிமையோடு பேசக்கூடியவள் என்ற வகையில் வரக்கூடியது. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே 5 எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக சரி அழைப்பில் வந்திருக்க இன்னொரு சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள். நலம் தானே?
4: நலமா இருக்கும். நீங்க இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கும். என்ன பதில் எல்லாம்?
4: பெரியம்மா மாரியம்மா.
0: அம்மா வரமாட்டான்னு சொன்னு
4: முன்னுக்கு.
0: பெரியம்மா மாரியம்மா வரமாட்டோம். அம்மாவில் வார எதுவும் வராது, ஆட்சியில் வார எதுவும் வராது. சரி பார்க்கலாம். முயற்சியுங்கள். நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. ஆமாம், அழைக்கலாம். 4165935.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
8: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

0: இரவு 2:44 நிமிடம் மீண்டும் தரவுகளை சொல்லிக்கொண்டு அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். கொண்டுவரக்கூடிய விடை இரண்டு சொற்களுமே 5 எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதில் முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது எனக்கு உரிமை உடையவள் அல்லது சொந்தமானவள் அல்லது நம்பிக்கைக்குரியவள் என்கின்ற வகையிலே ஒரு பெண் குறித்த சொல்லாக இருக்கிறது. நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணை அல்லது எனக்கு அது சொந்தக்காரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவள் அதாவது உரிமை உள்ளவள், உரிமையோடு பேசக்கூடியவள் என்கின்ற வகையிலே வரக்கூடிய ஒன்று. அது ஒரு பெண் சார்ந்த சொல், முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சொல், பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே 5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம். குமார் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? திருமகள் வராது, வராது, திருமகள் வரமாட்டா. சரி பார்க்கல, நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அப்ப மகளும் வரமாட்டா, மலைமகள், திருமகள், மருமகள் யாருமே வரமாட்டோம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
1: வணக்கம். ஒரு பக்கத்துக்கு மகாலட்சுமி வருமா?
0: மகாலட்சுமி வரமாட்டா,
1: வரமாட்டா.
0: லட்சுமி, லட்சுமி என்ற சொல் நான் தரவும் மாட்டேன், ஏன்னா அது வட
1: சொல். ஓகே
0: சரி பார்க்கல, நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: உற்றவள் கொற்றவள்.
0: உற்றவள் கொற்றவளா? பாராட்டுகளை உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கடினமான சொல் தான், அதை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். எப்படி
2: கண்டுபிடித்தீர்கள்?
0: ஓ, உரித்துடையவள் என்ற அப்ப நான் தான் விட்டது போல. அந்த சொல்ல சொல்லிடக்கூடாது, தேவையில்லாம நான் தான் ஒரு மேலதிகமான தரவை கொடுத்தது. சரி பார்க்கலாம், நன்றி. பாராட்டுகள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: ஆமாம், கொஞ்சம் கடினமாக இருந்த போதிலும் சாந்தி அதை கண்டுபிடித்திருக்கிறார். நம்ம உற்றவள் கொற்றவள் என்பது சரியானது. கொற்றவை என்பதனோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் கொற்ற, அதாவது வெற்றிக்குரிய ஒரு பெண் தெய்வம், வெற்றிக்குரிய ஒரு பெண் தெய்வம். கொல் என்பதிலிருந்து வந்ததுதான் அந்த கொற்றவை என்கின்ற அல்லது கொற்றம் என்கின்ற சொல். கொல் என்பதிலிருந்து வந்ததுதான் கொற்றம் என்கின்ற சொல். கொற்றம் என்பதிலிருந்து வந்தது கொற்றவை என்கின்ற சொல். கொற்றவையோடு சம்பந்தப்படக்கூடியது கொற்றவள் என்கின்ற சொல். கொல் என்பதிலிருந்து, அதாவது பகையை வென்று வெற்றி பெற்ற, வெற்றி பெறுகின்ற, அதாவது பகையை வெல்லுதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. வீரம் வெற்றி என்பதோடு கொற்றம் என்பது சம்பந்தப்படும். பகையை வெல்லுதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கொற்றம் என்பது, வீரம் வெற்றி என்பதோடு சம்பந்தப்படும். அந்த வீரத்துக்குரிய பெண்ணை குறிப்பது கொற்றவை. அந்த கொற்றவை என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது கொற்றவள். எனவே பெண் தெய்வ வழிபாட்டோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் கொற்றவள் என்பது. உற்றவள் என்பது அது தோழியாக இருந்தாலும் சரி, நண்பியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்தக்கார பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கைக்குரிய பெண், உரித்துடையவள் அல்லது நான் உரிமையோடு பேசக்கூடியவள் என்கின்ற வகையிலே வரக்கூடிய ஒன்று. உற்றவள் கொற்றவள் என்பது சரியான சொற்கள். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றி. இன்றைய இந்த போட்டி நிகழ்ச்சி என்பது இந்த கேள்வியோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியிலே ஆரம்பம் துறக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக அழைத்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், இடையிடையே நேரம் கிடைக்கிற போது அழைத்து பதில்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை என்னவென்று கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 22°C. காற்று மணித்தியாத்திற்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 19°C வெப்பநிலையாக இருக்கும். வானம் தெளிந்து காணப்படும். புதன்கிழமை இன்று பகல் பொழுதை பொறுத்தவரையிலே 31°C இன்றைய பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். அதுபோலவே வெப்பநிலை உணர்நிலையை பொறுத்தவரையிலே 34°C வரை வெப்பநிலை உணர்நிலை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பொதுவான வெப்பநிலை இன்று பகல் பொழுது 31°C, வெப்பநிலை உணர்நிலை 34 மற்றும் 35°C வரை உயரக்கூடும், உயர்வாக உணரப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இரவை பொறுத்தவரையிலே இரவின் வெப்பநிலை பொதுவாக 21°C ஆக இருக்கும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. வியாழக்கிழமை பகல் பொழுது 29°C இருக்கும். வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 27°C இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க தகவலாக இருக்கிறது. அது இப்போதைய நிலையில் கவனிக்கக்கூடிய வானிலை தகவலாக இருக்கிறது. ஒலிகிற பாடல் விஜய் ஜேசுதாஸ் பாடியது. பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் வரிகளை மதன் கார்கி எழுதியிருக்கின்றார்.

நிறம் 3:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்காவுக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் ஸ்ரீலங்காவின் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். கடந்த 2008 நடத்தப்பட்ட அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பிலே பதியப்பட்ட வழக்கில் 38 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குஜராத் உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்து தீர்ப்பளித்தது. டம்ளர் ரிட்ஜில் 8 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை தொடர்ந்து சட்ட ரீதியிலான வழிகளை ஆராய்ந்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா துருக்கிக்கு F-35 ரக போர் விமானங்களையும் அது தொடர்பிலான உதிரிப்பாகங்களையும் விற்பனை செய்வது பிராந்திய அதிகார சமநிலையை குலைத்துவிடும் என்கின்ற இஸ்ரேலின் குற்றச்சாட்டுக்களை ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவல் பரப்பும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்று கூறி துருக்கி நிராகரிப்பு செய்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca
2: 4168342266
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555.
4: Working for you.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
7: நேரம் 3:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகம். காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
8: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 9052708800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: Everything okay, no problem indigenam.
12: Bar kalamu closing da tadikira nadik.
13: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
11: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
12: செல்லம் இல்லடா செல்வம்.
11: சரி சரி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டலை. நேரம் 3:08. தொடர்கின்ற காட்டலையில் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தேச விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை விதையாக்கி எங்கள் தேசத்தின் மாவீரர்கள் விடுதலைக்கான பயணத்தில் களங்களிலே வீரச்சாவை தழுவிய எங்கள் தேசத்தின் நாட்டுப்பற்றாளர்கள். தமிழக காவல்துறையிலிருந்து மக்களுக்கான சேவைகளின் போது களங்களிலே வீரச்சாவை தழுவிய தேசத்தின் காவலர்கள் என எங்கள் தேச விடுதலைக்காய் வெவ்வேறு வடிவங்களில் தங்கள் உயிர்களை விதையாக்கி அத்தனை மாவீரர்களையும் இந்த வேளையிலே நினைவில் கொள்வதோடு எங்கள் தேச விடுதலைக்கான பயணத்தில் தேசத்துக்குள்ளேயும் வெளியேயுமாக தேசத்துக்காக மொழிக்காக எங்கள் உரிமைகளுக்காக பாடுபட்டு தேசத்தினால் மாமனிதர்களாக மதிப்பளிக்கப்பட்டவர்களையும் நாட்டுப்பற்றாளர்களாக மதிப்பளிக்கப்பட்டவர்களையும் நினைவில் ஏந்திக் கொள்கின்றோம். இது தேசத்தின் நினைவுகளை தேசத்துக்காய் வாழ்ந்தவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக அமைகிறது.

நேரம் 3:18 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. இது தேசத்தின் நினைவுகளை, தேசத்துக்காய் வாழ்ந்தவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாகவும், தேச விடுதலைக்கான பயணத்தில் சிங்கள அரச பயங்கரவாதத்தால், சிங்கள அரச படைகளால் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட, இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களின் வரலாறுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக அமைகிறது. தமிழர் தேசத்தினுடைய வரலாறு என்பது நாங்கள் காலங்காலமாய் நூல்களில் படித்து புலங்காகிதமடைந்த வரலாறுகளை தாண்டி ஒரு புதிய தேசம் ஒன்றின் எழுச்சிக்காய், தமிழ் ஈழம் என்கின்ற திருநாட்டின் விடியலுக்காய் எங்கள் மண்ணிலே எங்கள் காலத்திலே நிகழ்ந்த விடுதலை வரலாற்றின் நெருப்பு வரிகளில் ஆயிரம் ஆயிரம் தியாகங்களும் வீர வரலாறுகளும் கொட்டி கிடக்கிறது. நாங்கள் புத்தகங்களிலே நூல்களிலே வாசித்து அறிந்து புலங்காகிதமடைந்து மயிர்கூச்சறிந்த வரலாறுகளை நாங்கள் புத்தகங்களின் வாயிலே படித்து பெருமிதம் கொண்ட இனமாக ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விஞ்சுகின்ற வீரம் ஒன்றை, வீரம் விளையும் பூமியாய் எங்கள் தேசம் தன் விடுதலைக்கான பாதையில் தன்னுடைய ஈழத்தின் மண்ணின் மைந்தர்களை கொண்டே ஒரு புதிய வீர வரலாறு ஒன்றை கட்டமைத்துக் கொண்டது. தேசத்தின் விடுதலைக்கான பயணத்தில் பல்வேறு விடுதலைக்கான கட்டமைப்புகளை எங்கள் தேசம் உருவாக்கி இருந்தது. பல்வேறு படையணிகள், பல்வேறு கட்டுமானங்கள், அவை ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய உயரிய ஒழுக்கம், உயரிய நோக்கம் என்பது ஒவ்வொன்றாக இருந்தது. அத்தகைய ஒட்டுமொத்த கட்டுமானங்களிலும் ஒரு தனித்துவமான அணியாக பீணப்பட்டதுதான் எங்கள் தேசத்தின் தலைவனால் தெய்வீக பிறவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வீரத்தின் ஆகச்சிறந்த வெளிப்பாடுகளை வெளிக்காட்டிய இந்த அணியினர் தமிழ் வீரத்தின் ஒரு புதிய வரலாறு ஒன்றை எழுதிச் சென்றவர்களாக இவர்கள் இருந்தார்கள். தமிழ் ஈழ விடுதலைக்கான தேச பயணத்தில் 2009 வரை பல்வேறு கட்டுமானங்களில், பல்வேறு படையணிகளில் இவர்கள் ஒரு அங்கமாக இருந்தார்கள். பலவீனமான என் இனத்தின் பலமிக்க ஒரு வெளிச்சமாகவே நான் இவர்களை தோற்றுவித்தேன் என்று தேசிய தலைவர் அவர்கள் இவர்களை பற்றி சொல்கின்றார். இந்த தோற்றம் 1987 July 5 நிகழ்ந்தது. அது உலகுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாளாக அது இருந்தது. வரலாற்று காவியங்களாக, நெருப்பு மனிதர்களாக, நெஞ்சகலா புகழோடு வாழக்கூடிய பெருந்தெய்வங்களாக தமிழர் தேசத்திலே இன்றும் என்றும் இவர்கள் வாழ்வார்கள். தமிழ் ஈழ விடுதலைக்கான பயணத்தில் முதலாவது தற்கொடை பெருந்தெய்வமாக 87 July 5 சிங்கள பேரினவாத நிலம் விழுங்கும் நடவடிக்கைக்கு எதிராக, சிங்கள பேரினவாதத்தின் நிலம் விழுங்கி மக்களை கொன்றொழிக்கும் இனப்படுகொலை நடவடிக்கைக்கு எதிராக எங்கள் தேசத்தை விழுங்கி நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் வந்து குந்தியிருந்த சிறிலங்கா படைகளை அங்கிருந்து அகற்றுதல் வேண்டி ஒரு அதிர்ச்சிகரமான நடவடிக்கை ஒன்று செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதாவது குறைந்த இழப்போடு எங்கள் பக்கத்தில், தமிழர் சேனையின் பக்கத்தில் குறைந்த இழப்புகளோடு எதிரிகள் பக்கத்தில் பலமான தாக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதே அந்த நோக்கமாக இருந்தது. இயல்பாகவே விடுதலைக்கான போராட்டத்தில் இயக்கத்தில் சேர்ந்து அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது தங்கள் அருமையான உயிர்களை எங்கள் தேச விடுதலைக்கான அந்த லட்சியத்திலே எப்போதும் துறப்பதற்கு தயாராக இருந்தவர்களே எங்கள் போராளிகளாக இருக்கின்றார்கள். இயக்க உறுப்பினர்கள் அனைவருமே தாங்கள் வாழ வேண்டும், தங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று அந்த விடுதலைக்கான பயணத்திலே இணைந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் கை கழுத்துகளிலே எப்போது நஞ்சு வில்லைகளை, நஞ்சு குப்பிகளை ஏற்றார்களோ அப்போதே அவர்கள் எந்த வேளையிலும் சாவை தழுவிக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களிலிருந்து சற்று வேறுபட்டவர்களாய்
சாகின்ற நேரம் தெரிந்து, சாகின்ற களம் தெரிந்து, தான் முடிக்கப் போகும் இலக்கினுடைய முக்கியத்துவம் தெரிந்து, தாங்களே விரும்பி அந்த பணியை தங்கள் தோள்களிலே சுமந்து அதற்கான கடும் பயிற்சிகளை எடுத்து எதிரிகளோடும் எதிரிகளுக்குள்ளேயும் வாழ்ந்து இலக்கு வரும்பரை காத்திருந்து தங்களை கொடையாக்கியவர்கள் எங்கள் தேசத்தின் அதி உன்னத மானுடர்களா, அதி உன்னதமானவர்களாக அல்லது அதி மானுட தெய்வங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் இவர்களுடைய தோற்றம் என்பது தமிழ் ஈழ வரலாற்றில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழின வரலாற்றிலும் ஆகச்சிறந்த ஒரு உயர் வடிவ கடவுள் வழிபாடாக இன்று எங்கள் முன்னே இருக்கிறது. இவ்வாறு தங்கள் உயிர்களை கொடையாக்கி இவர்கள் ஈடுபடுகின்ற நடவடிக்கைகளில் 100-க்கு 90 விதத்துக்கு மேற்பட்ட நிலைகளில் அவர்கள் திரும்புவதில்லை. எப்போதாவது சில சந்தர்ப்பங்களில் மிக அரிதாக குறிப்பிட்ட நடவடிக்கையிலிருந்து அவர்கள் தங்களுடைய இலக்கை முடித்துவிட்டு திரும்பி வந்தாலும், ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் தாங்கள் வரித்து கொண்ட பயணத்தில் மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு தங்கள் உயிர்களை எங்கள் தேசத்துக்காக கொடுத்திருப்பார்கள். இந்த நிலையில்தான் தமிழ் ஈழத்தினுடைய வடமராட்சி பகுதிகளை வல்வளைப்பு செய்து முன்னேறி வந்து நெல்லியடி மகா வித்தியாலயத்தில் தளம் அமைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கான தயார்படுத்தலில் சிங்கள தேசத்தினுடைய இராணுவம் தமிழ் ஈழ தேசத்தில் குந்தியிருந்த வேளையில்தான் நிலம் விழுங்கும் அவர்களுடைய அந்த கனவுகளை சிதைத்து சிங்கள அரசாங்கத்தை ஆட்டம் காண வைக்கும் ஒரு நடவடிக்கையொன்று அப்போது தேவைப்பட்டது. அந்த நடவடிக்கை குறித்து சிந்தனையில் ஈடுபட்ட போது ஈழ விடுதலை போராட்டத்தின் தமிழர் சேனையின் மூத்த போராளிகளில் ஒருவரான மில்லர் அதை தானே ஏற்பதாக முன்வந்தார். அவருடைய விருப்பை தேசிய தலைவர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்தும் இருந்தார். இப்படியாக தமிழ் ஈழ தேசம் எப்போதெல்லாம் களங்களில் இறுக்கங்களை சந்திக்கிறதோ, தமிழ் ஈழ தேசத்தின் வானத்தில் எப்போது இருள் சூழ்ந்து கொள்கிறதோ, அப்போதெல்லாம் தாங்களாக முன்வந்து தங்கள் உயிர்களை எங்கள் மண்ணுக்காக கொடையாக்கியவர்கள் இந்த உத்தமர்கள். காலங்காலமாக எதிரிகளின் குகைக்குள்ளேயே உலாவி கொள்கையிலிருந்தும் கட்டுப்பாடுகளிலிருந்தும் சிறிதும் வலுவாமல் தமக்கான இலக்கு வரை காத்திருந்து அந்த கடமையை செய்து முடித்தவர்களே இந்த கந்தகப்பூக்களாக இருக்கின்றார்கள். எத்தனையோ கந்தக பூக்களாக உயிராயுதங்களாக எங்கள் தேசத்திலே தங்கள் உயிர்களை விதையாக்கியவர்கள் தங்களுடைய பெயரோ தங்களுடைய முகமோ விழித்தெரியாமலேயே தங்கள் வரலாற்றை எங்கள் மண்ணிலே பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள்.

0: பலவீனமான எங்கள் இனத்தின் பலம் மிக்க ஒளி கீற்றுக்களாகவே நான் இவர்களை தோற்றுவித்தேன் என்று தேசிய தலைவர் அவர்கள் இவர்கள் பற்றி குறிப்பிடுகின்றார்.
1: ஆயிரம் ஆயிரம் கனவுகள் கண்ணில் நீரை உதிரும்.
0: எனவேதான் தமிழினத்தின் சக்தி மிக்க ஒளி கீற்றுக்களாக இவர்களை எங்கள் தேசம் கொண்டாடுகிறது.
1: கண்ணில் நீரை உதிரும்.
0: தமிழ் ஈழ தேசமெங்கும் தங்கள் கால்களை அகல பதித்திருக்கும் பேரினவாத சிங்களத்தின் கொடிய கரங்களினால் எங்கள் மக்கள் படும் துன்பங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த துன்பங்களிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக தங்கள் உயிர்களை கொடையாக்கியவர்கள் இந்த பெருந்தகைகள். 1987 அன்றைய ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்த J.R. ஜெயவர்தனா அவர்கள் ஸ்ரீலங்காவின் வங்கியொன்றின் தலைமை அலுவலகத்தை கொழும்பிலே திறந்து வைத்து உரையாற்றிய போது, விடுதலை புலிகளை அழிக்கும் வரை இந்த போர் ஓயாது என்று ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையை சிங்கள மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி அதை பெருமையோடு அவர் கொழும்பிலே உரையாற்றிக் கொண்டிருந்த காலம் அந்த காலம். வடமராட்சியில் இந்த ஆபரேஷன் லிபரேஷன் சிங்களத்தின் இராணுவ நடவடிக்கையால் எழுந்த வெற்றியை ஸ்ரீலங்கா இராணுவம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருந்தது. இதன் ஒரு கட்டமாக நெல்லியடி மகா வித்தியாலயத்தில் ஏராளமான சிங்கள இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அத்தோடு வடமராட்சி பிரதேச மக்கள் இந்த படை நடவடிக்கை காரணமாக தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இடம்பெயர்ந்து அகதிகளாக வெளியேறியிருந்தார்கள். இந்த ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கை காரணமாக பெருமளவில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் இருந்தார்கள். இந்த ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கை தொடர்ச்சியாக நெல்லியடி வரை முன்னேறி அவர்கள் அங்கே தளம் அமைத்ததை ஒட்டியதாக சிங்கள தேசத்தில், அதாவது குறிப்பாக தென்னிலங்கையில் புலிகள் ஒளிந்தார்கள் என்கின்ற பெரும் வெற்றி முழக்கம் ஒன்று சிங்களத்தின் வானங்களில் எதிரொலித்தது. இத்தகைய ஒரு சூழ் அமைவில்தான் இந்த வெற்றியின் சின்னமாக அவர்கள் வந்து தங்கியிருக்கின்ற நெல்லியடி மகா வித்தியாலயமாக இருந்த அந்த பாடசாலை கட்டடத்தை சிங்கள தேசத்தினுடைய வல்லூறு படைகள் படைத்தளமாக மாற்றியமைத்து அங்கே தங்கியிருந்த போதுதான் உடனடியாக ஒரு மாற்று எதிர் நடவடிக்கை ஒன்று செய்ய வேண்டிய தேவை விடுதலை சேனைக்கு ஏற்பட்டது. இதற்கென குறைவான இழப்போடு ஒரே நேரத்தில் மிக பெரும் தாக்கம் ஒன்றை ஏற்படுத்தவல்ல ஒரு நடவடிக்கை ஒன்றின் தேவை உணரப்படுகிறது. இதற்கான தயார்படுத்தலும் திட்டமிடல்களும் அதற்கான ஆலோசனைகளும் தலைமையகத்தில் நடந்து கொண்டிருந்த போதுதான் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த வல்லிபுரம் வசந்தன் என்கின்ற சொந்த பேரை கொண்ட மில்லர் அவர்கள் தானே முன்வந்து அந்த பணியை தான் செய்து முடிப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். தேசிய தலைவரும் அதற்கான அனுமதியை வழங்குகின்றார். 1987 ஜூலை மாதம் 5 மாலை வேளையில் குறிப்பிட்ட ஒரு வண்டியொன்றில் தேவையான கந்தகப் பொருட்களை நிரப்பியபடி பார ஊர்தியில் ஏறிக்கொண்டார் மில்லர் அவர்கள். நெல்லியடி மகா வித்தியாலயத்தை நோக்கி மில்லரின் பார ஊர்தி நகர்ந்தது. மிகப்பெரிய இந்த திட்டமிடலிலே இணைந்திருந்த போராளிகள் அனைவரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்த வேளையில் சரியாக 7:03 மில்லர் அவர்கள் ஓட்டிச் சென்ற செலுத்திச் சென்ற அந்த வாகனம் பாரிய அதிர்வொன்றை அங்கே ஏற்படுத்தியிருந்தது. இந்த அதிர்வின் காரணமாக மில்லர் ஏற்படுத்திய அந்த அதிர்வின் காரணமாக தமிழ் ஈழ தேசத்தை வல்வளைப்பு செய்து வந்து குந்தியிருந்த சிங்கள படகளில் பல நூறு பேர் அந்த இடத்தில் நிரந்தரமாக எங்கள் மண்ணை விட்டு அகற்றப்பட்டார்கள். சிங்கள அரசாங்கம் கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெற்றி முழக்கமிட்டுக் கொண்டிருந்த வேளையில் நெல்லியடியில் மில்லர் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி அந்த வெற்றி முழக்கத்தை சோகமயமாக மாற்றியிருந்தார். தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் பயணத்தில் அதுவரை இல்லாத ஒரு புதிய அறிமுகம் ஒன்றின் தோற்றுவாயாயிருந்த மில்லர் அவர்கள் ஒரு பெரும் வரலாறொன்றை படைத்துவிட்டு காற்றோடு காற்றாக கரைந்த நாளாக ஜூலை 5 மாலை பொழுது 7:03 என்கின்ற அந்த நாளிகை பொழுது அமைகிறது. அதுவரையான தமிழர் தேசத்தின் விடுதலை போரியல் வரலாற்றில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை நடந்தது இதுதான் முதல் நிகழ்வாக அமைந்தது. இத்தோடுதான் கந்தகப்பூக்களின் புதிய தசாப்தம் ஒன்று அன்றைய நாளில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தரையிலும் கடலிலும் வானிலுமாக இந்த பேர் அதிர்வுகள் எங்கள் தேசத்தின் விடியலுக்கு வலு சேர்த்தது. எங்கெல்லாம் எங்கள் தேசத்தின் விடியலுக்கான பாதைகள் தடைகள் ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் எங்கள் தேசத்திலே இருள் சூழ்ந்து கொள்கிறதோ, அப்போதெல்லாம் இவர்கள் விடிவெளிகளாக எழுந்து தங்களை தற்கொடையாக்கி, தங்களை எங்கள் மண்ணுக்கான கொடையாக்கி எங்கள் தேசத்துக்காக இவர்கள் ஒளி தந்தார்கள். கடலிலும் தரையிலும் வானிலுமாக இவர்கள் செய்த வீர சாகசங்கள், அற்புத நிகழ்வுகள் கொஞ்ச நஞ்சமல்ல.

ஜூலை 5 மில்லர் தொடங்கி வைத்த அந்த புதிய தசாப்தம் என்பது அவர் பின்னே பல நூறு போராளிகளை எங்கள் தேசத்தின் விடியலுக்கான வெடிவெளிகளாய் உருவாக்கி தந்தது.

0: இப்படியான கந்தகப்பூக்களின் வரலாற்றில் உணர்வுகள் முதலாவது மகளிர் அணி சார்ந்த கந்தகப்பூ நடவடிக்கையில் அங்கியக்கண்ணி அவர்கள் பங்கேற்றுக் கொண்டார். தமிழ் ஈழ தேசத்தின் கடல்போர் சார்ந்த அணியிலே ஒருவராக விளங்கிய யாழ்ப்பாணம் வேலணை தீவை சொந்த இடமாக கொண்ட துரைசிங்கம் புஷ்பகலா என்கின்ற அங்கியற்கண்ணி தன்னை விடுதலை பாதையில் கடல்சார் அணியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். கடல்சார் அணியிலே இருந்தவர் தானும் கந்தகப்பூவாக மாற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை தேசிய தலைவருக்கு அனுப்புகின்ற போது அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக மிக கடுமையான பயிற்சிகள் அவர் எடுக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் ஒரு சிங்கள தேசத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடப்பெயர்வினால்தான் தன்னுடைய சொந்த வாழிடத்தை தான் வாழ்ந்து வந்த தான் பிறந்து வாழ்ந்து விளையாடிய தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு அவள் அகதியாக வெளியேறி வந்து வந்தது. எனவே தன்னை தன்னுடைய பூர்வீக நிலத்திலிருந்து தன்னை அகதியாக துரத்தியடித்த சிங்கள படைகளுக்கு ஏதாவது ஒன்றை தன் மூலமான படிப்பினையாக கொடுக்க வேண்டும் என்று அங்கியற்கண்ணி விரும்பியிருந்தாள். அதனால்தான் சிங்கள கடற்படைக்கு ஒரு பாடம் ஒன்றை புகட்ட வேண்டி அவள் தன்னை கந்தகப்பூவாக உருவாக்கி கொண்டாள். அங்கியற்கண்ணியின் விருப்பம் ஏற்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைக்கான பாதைகள் திறக்கப்பட்டு அதற்கான உத்திகளும் வகுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் நிலை கொண்டிருந்த வடபகுதி தமிழ் ஈழத்தினுடைய வடபகுதி கடற்பரப்பை ஆக்கிரமித்து நின்றிருந்த சிங்கள தேசத்துக்கு சொந்தமான கட்டளை கப்பலான அங்கியற்கண்ணியின் இலக்காக தெரிவு செய்யப்பட்டது. அதற்காக சுமார் அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. சுமார் 8 மணித்தியால நேரம் அயராது சோர்வில்லாது அதற்கான நீச்சல் பயிற்சியை அவர் எடுத்துக்கொண்டார். நாள்தோறும் 8 மணித்தியாலங்கள் வரை நீந்தக்கூடிய பயிற்சியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டார். சரியாக 8 மணித்தியாலமும் 27 நிமிடங்களும் குறிப்பாக கடலளவிலே பார்க்கிற போது 17 கடல் மைல் தூரத்தை 35 கிலோமீட்டர்கள் கொண்ட தூரத்தை அவர் நீந்தி கடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். இப்போது அங்கியற்கண்ணியின் பொறுப்பாளர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டது. கடல்சார் கந்தகப்பூக்களுக்கே உரிய பயிற்சியில் ஈடுபட தொடங்கிய நாளிலிருந்து அந்த கடுமையான பயிற்சிகளில் மிக திறமையாக ஈடுபட்டது எல்லோருக்கும் திருப்தியை கொடுத்தது. கொடுக்கப்படுகின்ற இலக்கை அங்கியற்கண்ணியால் மிகச்சரியாக நெருங்க முடியும், துல்லியமாக அந்த நடவடிக்கையை செய்ய முடியும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அதுபோலவே காங்கேசன்துறை துறைமுகத்தில் 45 அடி ஆழம் கொண்ட நீர்ப்பரப்பில் 6300 தொன் எடையை கொள்ளக்கூடியதும் 326.4 அடி நீளமும் 51.2 அடி அகலமும் கொண்டதுமான அதிசக்தி வாய்ந்ததான ரேடர்கள் பொருத்தப்பட்டதுமான வடபகுதி தலைமையக கப்பலை தமிழீழ போராளிகளால் அழித்துவிட முடியும் என்று சிங்களம் கனவில் கூட கற்பனை செய்து பார்த்திருக்காது. ஆம், அந்த கப்பல் சிங்கள தேசத்தின் கடற்படையின் பெரும் நம்பிக்கையாக இருந்தது. ஏனென்றால் அந்த கப்பல் மட்டுமல்ல, அந்த கப்பலை பாதுகாப்பதற்காக சிங்கள தேசத்தின் படையணிகள் அடுத்தடுத்த பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு முறைமைகளையும் ஏற்படுத்தி வைத்திருந்தது. பல அடுக்கான பாதுகாப்பை உடைத்துக் கொண்டுதான் அந்த கப்பலை யாரும் நெருங்க முடியும். எனவே சிங்கள அதிகாரிகள் ஒரு தங்களுடைய கட்டளை கப்பலை மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் கருதி கொண்ட காலத்தில்தான் இன்னொரு பக்கத்தில் அங்கியற்கண்ணி அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் தெளிவாக உறுதியாக ஒவ்வொரு நாளும் அதற்காக அவள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தாள். இத்தகைய ஒரு நிலையில்தான் பயிற்சி எடுக்கிற போதும் அதனுடைய இறுதிக்கட்ட நடவடிக்கையின் போதும் அங்கியற்கண்ணியின் வார்த்தைகள் இவ்வாறு அமைந்தது. இலக்கை அடிக்காமல் நான் திரும்ப மாட்டேன் என்று அவள் சொல்லியிருந்தாள். அவள் சொல்லியவாறே எட்டாம் மாதம் பதினாறாம் நாள் 94 அதிகாலை 12:35 அளவில் குறிப்பிட்ட சிங்களப்படைகளுக்கு சொந்தமான அந்த பாரிய போர்க்கப்பல் மீது
1: மனதில் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் கண்ணில் நீரை உதிரும்
0: தான் கொண்டு சென்ற பொருட்களால் ஒரு பேரதிர்வு ஒன்றை ஏற்படுத்தி அவள் அந்த பாரிய போர்க்கப்பலை நிரந்தரமாக எங்கள் கடற்பரப்பிலிருந்து நிரந்தரமாகவே அகற்ற வைத்தாள். அதாவது அந்த கப்பலை பேரழிவுக்கு உள்ளாக்கியிருந்தாள். அவள் எழுப்பிய அந்த பேர அதிர்வு என்பது யாழ்ப்பாணத்தின் கடற்கரை கிராமங்கள் தோறும் ஒரு பாரிய அதிர்வாகவே அந்த பொழுதில் உணரப்பட்டது. அங்கேற்கண்ணியின் வீர வரலாற்றை கூறுகின்ற அதே வேளையில் அங்கேற்கண்ணியின் இன்னொரு பக்கத்தையும் சொல்லியாக வேண்டும். பயிற்சி எடுக்கின்ற போதெல்லாம் அவள் தன் தோழிகளிடத்திலே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஆம், தான் வீரச்சாவடைகின்ற காலம் நல்லூர் திருவிழா காலத்திலே தான் வீரச்சாவை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பியிருந்தாள். ஏனென்றால் அவளுடைய தாயார் நல்லூர் திருவிழா காலத்திலேதான் கோயில் திருவிழாவிலே கச்சான் விற்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர். அவ்வாறு கச்சான் விற்கிற காலத்தில் தான் தன்னுடைய தாயின் கைகளிலே கொஞ்சம் காசு இருக்கும். அப்ப தான் வீரச்சாவை தழுவுகிற போது அந்த வீரச்சாவு நிகழ்வுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் தன்னுடைய வீரச்சாவு நாளின் போது தன்னுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்னுடைய தோழிகளுக்கு தன் தாயால் ஒரு கோப்பை தேநீராவது ஊற்றி கொடுப்பதற்கு தன் தாயின் கைகளிலே கொஞ்சம் பணம் இருக்கும் என்று அவள் எண்ணியிருந்தாள். அதனால்தான் நல்லூர் திருவிழா காலத்திலே தனக்கு வீரச்சாவு அமைந்தால் நல்லது என்று அவள் விரும்பியிருந்தாள். அதற்கான காரணம் அந்த திருவிழா காலத்தில் தன்னுடைய தாய் கச்சான் விற்று வரக்கூடிய கொஞ்சம் காசை தன்னிடம் வைத்திருப்பாள். தன் வீடு நோக்கி செல்லக்கூடிய தன் தாயை போய் பார்க்க தன்னுடைய தாயை போய் பார்ப்பதற்காக செல்லக்கூடிய தன் தோழிகளுக்கு தன்னுடைய சக தோழிகளுக்கு ஒருவேளை தேநீர் கொடுப்பதற்கு தன் தாயிடத்திலே கொஞ்சம் காசு இருக்கும் என்று அவள் நம்பினாள். ஆம், அவள் சொந்த மண்ணிலிருந்து அகதியாக விரட்டப்பட்ட நிலையில்தான் அவள் தாய் இடம்பெயர்ந்து வந்து வாழ்ந்து வந்த சூழலில்தான் அந்த வறுமையின் பிடியில் அவர்கள் இருந்திருந்தார்கள். எனவே எங்கள் தேசத்துக்காக விதியாகிய ஒவ்வொரு போராளிகளும் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவோ தங்களுடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவோ தங்கள் உயிர்களை எங்கள் தேசத்துக்காக கொடையாக்கவில்லை. அவர்கள் எதிர்கால சந்ததிகள், எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் மகிழ்வோடு வாழ வேண்டும், அந்த மகிழ்வு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் உயிர்களை கொடையாக்கினார்கள்.

மில்லர்களாக, அங்கேற்கணிகளாக, காந்தரூபன்களாக, இப்படி பல நூறு பேர் அந்த பாதையிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். கந்தக பூக்களின் அணிகளின் வளர்ச்சி என்பது வேகமானதோடு தாயக தேசத்தின் விடுதலைக்கான பயணத்தில் ஒரு மிகப்பெரும் பலமிக்க படையணியாக அவர்கள் உருவெடுத்தார்கள். தரைவழியாகவும் கடல் வழியாகவும் மறைமுக வடிவத்திலும் வான்வழியாகவும் என அவர்களுடைய பங்களிப்புகள் விரிந்து படர்ந்து சென்றது. தமிழ் ஈழதேசத்தின் அத்தனை மரபு வழி சார்ந்த படையணிகளிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிலே அவர்களுடைய பங்களிப்பும் இருந்தது. ஈழப்போரின் சகல படை நடவடிக்கைகளிலும் தமிழர் சேனைகளின் நகர்ந்து செல்லும் படையணிகளுக்கு கந்தகப்பூக்களின் சிறப்பு நடவடிக்கைகள் பக்கபலமாக இருந்ததோடு அந்த களங்களிலே ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குகின்ற தடை நீக்கிகளாக அவர்கள் இருந்தார்கள். குறிப்பிடத்தக்க பல்வேறு முக்கியமான சமர்க்களங்களிலெல்லாம் சில நேரங்களிலே களம் எதிரிகள் வசமும் நம்மவர் வசமுமாக மாறி மாறி இருக்கின்ற போது இவர்கள்தான் அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்து அந்த மாறி மாறி இருந்து கொண்டிருந்த களங்களை எங்கள் வசப்படுத்தியவர்கள். அல்லது எங்கள் வசமாக அந்த களங்கள் மாறுவதற்கு முதல் வலுவை கொடுத்தவர்கள். இத்தகைய கந்தகப்பூக்கள் அணியிலே சிறப்பு அணிகளும் உருவாக்கப்பட்டு இருந்தன. இத்தகைய சிறப்பு அணி ஒன்றினால் நிகழ்த்தப்பட்ட நடவடிக்கைதான் 2000 ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கா விமானப்படை தளம் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக அமைந்தது. அதுபோலவே 2007 அனுராதபுரம் விமான தளம் மீதான சிறப்பு நடவடிக்கையும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைகிறது. இவர்களின் இலக்குகள் எப்போதும் சிங்களத்தின் படைத்துறை சார்ந்த இலக்குகளாக மட்டுமே இருந்தது. அதாவது சிங்களத்தின் குகையிலிருந்து வானேறி வந்து எங்கள் மக்களை நாள்தோறும் கொன்று குவித்துக் கொண்டிருந்த சிங்களத்தின் போர்க்கருவிகளையும் போர் தளபாடங்களையும் இவர்கள் இலக்குகளாக கொண்டார்கள். எங்கள் மண்ணில் எங்கள் மண்ணை வல் வளைப்பு செய்து வந்து எங்கள் மண்ணை ஆக்கிரமித்திருந்த படை முகாம்களையும் தங்கள் இலக்குகளாக கொண்டார்கள். கந்தகப்பூக்களால் நிகழ்த்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் ஆகச்சிறந்த வெளிப்பாடாகத்தான் 2000 ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கா விமானப்படத்தளம் மீதான நடவடிக்கையும் 2007 அனுராதபுரம் விமானத்தளம் மீதான நடவடிக்கையும் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இந்த இரண்டு நடவடிக்கைகளும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துறைக்கு பல கோடிக்கணக்கான இழப்புகளை தேடிக் கொடுத்ததோடு ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தையும் ஆட்டங்காண வைத்த நடவடிக்கைகளாக வரலாற்றில் பதிவாகிக் கொண்டது. இவர்கள் எங்கள் தேசத்தின் நெருப்பு மனிதர்கள். இந்த நெருப்பு மனிதர்கள் தமிழர்கள் உள்ள காலம் வரையும் எங்கள் காவல் தெய்வங்களாக, வீரத்தின் வெளிப்பாடுகளுக்கான ஒளிக்கீட்டுகளுக்காக எங்கள் மனங்களில் இவர்கள் வாழ்வார்கள். இவர்களது தியாகங்கள், இவர்களது ஈகங்கள் தமிழ் இனத்தின் விடுதலையை விரைவாக்குகின்ற மன உறுதியை தமிழர்களுக்குள் எப்போதும் விதைத்திருக்கும். இவர்களுக்கான கருப்பு வடிவம் என்பது, கருப்பு நிறம் என்பது வெறுமனே ஒரு நிறமாக அல்லாமல் அர்த்தமுள்ள ஒரு அடையாளமாகவே தேசிய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. தேசிய தலைவர் அவர்கள் இவர்களை தெய்வீக பிறவிகள் என்றே அழைக்கின்றார். பலவீனமான எங்கள் மக்களின் மிகவும் பலம் வாய்ந்த ஒளிக்கீட்டுகளாகவே இவர்களை தான் உருவாக்கினேன் என்று தேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இவர்கள் தமிழ் ஈழத்தினுடைய காப்பு கவசங்களாக இருந்தார்கள். தமிழ் ஈழத்தின் போராட்டப் பாதையின் தடை நீக்குகளாகவும் இவர்களே இருந்தார்கள்.
எதிரிகளின் பாரிய படைப்பலத்தை தங்களுடைய மனோபலத்தால் உடைத்தறிகின்ற நெருப்பு மனிதர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கருமை என்கின்ற நிறம் மனோதுடத்துக்கும் உறுதிப்பாட்டுக்குமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லுகிற போது இருளையும் அது குறிப்பிடுகின்ற பார்வைக்கு புலப்படாத பூடகமான இரகசியமான தன்மையையும் அது உள்ளகத்தே பொதிந்திருக்கின்ற அர்த்தங்களை கொண்டது. எனவே கந்தகப்பூ என்கின்ற ஒரு சொல் எங்கள் தேசத்தின் விடுதலைக்கான பயணத்தின் எங்கள் மாவீரர்களின் கொடைகளிலே ஆக உச்சம் பொருந்திய ஒரு கொடையாக இருக்கிறது.

ஈழ தேசத்துக்காக பாதையிலே புறப்பட்ட எல்லோருமே புனிதர்களே, அவர்கள் ஒவ்வொருத்தரும் மாவீரர்களே. எப்போது தங்கள் கழுத்துகளிலே நஞ்சு வில்லைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது அந்த துறவரத்தின் வடிவத்துக்குள் அவர்கள் வருகின்றார்கள். எந்த வேளையிலும் சாவதற்கு தங்களை தேசத்துக்காக கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த வேளைகள் எங்கள் தேசத்துக்கான துறவிகளாக அவர்களை உருவாக்கியிருந்தது. அந்த துறவரத்தின் உச்சமாகவே இவர்கள் தெய்வீக துறவு நிலையை பெற்றார்கள். சாதாரணமான போராளிகளுக்கு எங்கோ ஒரு போர்க்களத்தில் வீரச்சாவு ஏற்படும். ஆனால் இவர்களுக்கு இவர்கள் செல்கின்ற களம் தெரியும், செல்கின்ற இடம் தெரியும், எந்த நேரத்தில் எந்த நாளிகையில் எது தன் இலக்கென்று தெரிந்து அந்த சாவை இவர்கள் விரும்பி ஏற்று புன்னகைத்து போகின்ற அற்புதமான மனிதர்களாக இருந்தார்கள். ஆம், அதுவரை காலமும் கூட பழகிய தோழிகள் தோழர்களை விட்டு கடைசி நிமிடத்திலே பிரிகின்ற போது அவர்கள் புன்னகைத்துச் செல்வார்கள். அந்த புன்னகை ஒன்று கூடவே இருக்கின்ற தோழர்களையும் வழியனுப்பு சென்ற தளபதிகளையும் கொல்லாமல் கொல்லுகின்ற புன்னகையாக இருக்கும். சிரித்த முகத்தோடு அவர்கள் கையசித்து போவார்கள். சிரிக்க முடியாமல் இவர்கள் தேங்கி நிற்பார்கள். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் குறிப்பாக மில்லர் அவர்களுக்கு கூட அவரோடு துணையாக நின்ற, அதாவது கடைசி வரை அவருடைய அவர் மில்லர் சென்று அந்த வாகனத்திலே கடைசி கட்டம் வரை ஏறி சென்று மில்லரை வழியனுப்புகிற போது அந்த இன்னும் ஒரு தளபதி சொல்லி அனுப்புகின்றார், உன்னால் முடிந்தவரை அந்த இலக்கை நெருங்க விட்டு வாகனத்தை இயக்கிவிட்டு நீ திரும்பி வா என்றுதான் சொல்லி அனுப்புகின்றார். அதாவது உனக்கு எவ்வளவு தூரம் இந்த வாகனத்தை செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு போய் கடைசி அந்த நெருக்கமான நேரத்திலே அந்த வாகனத்தை இயக்கிவிட்டு நீ திரும்பி வந்துவிடு, எப்படியாவது வந்துவிடு என்று திரும்ப திரும்ப சொல்லித்தான் அனுப்புகின்றார்கள். ஆனால் மில்லரோ ஒரு புன்னகையோடு அதற்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். அந்த புன்னகையின் அர்த்தம் என்னவென்று பக்கத்தில் நின்ற தளபதிக்கு தெரியாமல் இல்லை. அதனால் அந்த புன்னகைக்கான விளக்கத்தை பக்கத்தில் நின்ற தளபதியும் கேட்கவில்லை. ஏனென்றால் மில்லர் ஒரு முடிவோடு இருந்தார் என்பதை அங்கே நின்ற தளபதிகளுக்கும் போராளிகளுக்கும் தெரிந்தே இருந்தது. இதுபோன்று பல சந்தர்ப்பங்களில் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த இலக்கு தவறிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஏற்றுக்கொண்ட கடமையின் முழுமையை பெற வேண்டும், அதனுடைய முழுமையான பலனை பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை அவர்கள் விரும்பி ஏற்றுக் கொடுத்தார்கள். இதற்காக அணிவகுத்து நின்றது ஒருவர் இருவர் அல்ல, ஒரு சில பத்து பேர் அல்ல, அல்லது பல பத்து பேர் அல்ல, பல நூறு பேர் இதற்காக அணியாக நின்றார்கள். அதிலும் சில குறிப்பிட்ட களங்களுக்காக போட்டி போட்டார்கள். குறிப்பிட்ட அந்த களமுனைகளுக்கு தாங்களே செல்ல வேண்டும், தாங்களே அந்த சாதனையை படைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் சில வேளைகளில் அவர்களுக்கு தெரிந்ததாக இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் ஏதோ ஒரு நினைவுகளை கொண்ட பிரதேசமாக இருந்திருக்கலாம், அல்லது தங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர், அல்லது தங்களுடைய குடும்பமோ தன் சொந்தங்களோ உறவுகளோ அல்லது தன்னுடைய இனமோ எதிரிகளால் பாதிக்கப்பட்ட நிலமாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த வெற்றி என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வெற்றிக்கு தன்னால் 100% பங்களிப்பை வழங்க முடியும் என்று தெரிந்து கொண்டு அந்த விருப்பத்தை அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனாலும் அந்த விருப்பத்துக்காக அவர்கள் போராடினார்கள். அந்த இலக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். வேறு வேறு போராளிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இலக்குகளை கூட கடிதங்களை எழுதி சில நேரங்களில் தங்களுக்கு மேல் பொறுப்பிலே இருந்த பொறுப்பாளர்களோடு சண்டை பிடித்து தங்களுக்கு அதை மாற்றி தரும்படி கேட்டு ஏற்கனவே அதற்கு தயாராகி இருந்த போராளியிடம் கெஞ்சி அழுது மன்றாடி அந்த வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது எதற்காக? சாவதற்காக. வாழ்வதற்காக அந்த வாய்ப்பு அவர்கள் பெறவில்லை, சாவதற்காக அந்த வாய்ப்பு அவர்கள் விரும்பி மன்றாடி கெஞ்சி பெற்றார்கள். குறிப்பாக கட்டுநாயக்காவை நோக்கி பயணப்பட்ட அந்த போராளிகள் அணியிலே குறிப்பிட்ட ஒரு பெண் போராளி அப்படித்தான் அந்த வாய்ப்பை பெற்றிருந்தார். ஏற்கனவே இன்னொருவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை தான்
ஏற்று போக போகிறேன் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி குறிப்பிட்ட அந்த போராளியிடத்திலே நீண்ட நாட்களாக்காய் கதைத்து கதைத்து மெல்ல மெல்ல அவருடைய மனதை கரைத்து அவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை இந்த பெண் போராளி ஏற்றுச் சென்றிருந்தார். இது வெளியிலே சொல்லுகிற போது சாதாரணமான ஒன்றாக இருக்கும், வெறும் வார்த்தைகளாக இருக்கும். அந்த இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். சாவை நோக்கி செல்வதற்கு, ஒரு இலக்கை முடிக்க வேண்டிய பயணத்தில் சாவை நோக்கி செல்வதற்கு இவர்கள் போட்டி போட்டார்கள். அந்த சாவுக்கான வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள். அதாவது தங்களுடைய தளபதியிடத்திலும் தங்களுக்கு பொறுப்பாக இருந்தவரிடத்திலும் அந்த வாய்ப்பை தங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் உலகத்தினுடைய ஆகச் சிறந்த வீரத்தின் வெளிப்பாடாக எங்கள் தேசம் இவர்களை எங்கள் தேசத்தின் குழந்தைகளாய் பெற்றெடுத்தது. இவர்கள் நெருப்பு மனிதர்கள். இன்றைக்கு எங்கள் தேசத்தினுடைய துயிலகங்கள், மாவீரர் துயிலுமில்லங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம். அந்த நினைவுக்கற்கள் கற்குவியல்களாக எதிரிகளால் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழ் ஈழத்தை நேசிக்கின்ற அல்லது தமிழர்களை தமிழ் ஈழ விடியலை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இவர்கள் கோயில்களாக வாழ்கின்றார்கள். புதுவை அண்ணன் அவர்கள் சொல்வது போல, எங்கள் தேசம் விடுகின்ற போது இவர்களுக்கான கோயில்கள் வெடியப்பர்களாக வெடியம்மன்களாக இவர்களுக்கான கோயில்கள் எங்கள் தேசத்திலே எங்கள் தேசம் விடுகின்ற போது எழும். தமிழ் ஈழத்தினுடைய ஆகச் சிறந்த வழிபாடுகளில் இவர்களுக்கான வழிபாடு பெருமை பெற்ற வழிபாடாக மாறும் என்று தேசிய கவிஞர் புதுவை ரத்னோதரி அவர்கள் தன்னுடைய கவிகளிலே பாடி வைத்திருக்கின்றார்.

தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதையாக்கிய அத்தனை மாவீரர்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் எங்கள் தேசத்தின் மாமனிதர்களையும் இந்த வேளையில் நினைவேந்தி, இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களையும் நினைவேந்தி அவர்கள் அனைவருக்குமான அகவணக்கத்தை இந்த வேளையிலே தெரிவித்துக்

സിഎംആർ തമിളപ്പം സെയ്തി ചുരുക്കം. கொக்குளாய் புல்மேட்டை இணைப்பு பாலத்தின் முன்னேற்றம் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் கேள்வி எழுப்பிய நிலையில், பணிகளின் முன்னேற்றம் தொடர்பிலே ஆராய்வதற்கு எதிர்வரும் 25ஆம் தேதி முல்லைத்தீவுக்கு வருகை தர இருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் பதிலளித்திருக்கின்றார். 15 இந்தியர்கள் உட்பட 23 மாலுமிகளோடு ஹார்முஸ் நீருணையோடாக பயணித்து வரும் ஒமேகா ட்ரேடர் என்கின்ற கச்சா எண்ணெய் சரக்கு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்திருக்கிறது என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கனடா சுமார் 1 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ உதவி தொகுப்பை உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாக பிரதமர் மார்க்கானி ஜூலை 7 அன்று துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜர்ஜியாவிலிருந்து ஹராச்சிக்கு சென்று கொண்டிருந்த 5 பணியாளர்களை ஏற்றிச் சென்ற போயிங் சரக்கு விமானம் ஒன்று ஹராச்சி கடற்கரை பகுதியில் மாயமானதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் அதனை தேடுகின்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775 விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10-12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026
1: சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றிலே. இது உங்கள் திருவிலே பாடல்கள் கேட்கும் நேரமாக அமைகிறது. நீங்களும் 5 மணி வரையான காற்றிலையில் உங்கள் திருவிலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4936 5905 5 4936 5 9 3 0 0 5 5
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-667-2
5: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை

0: உள்ளிட்ட கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு தெரிவித்துள்ளது. வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்ட கைதிகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 14ஆம் தேதி இரவு வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதிலும் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்ட மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கிடையே நீட் தேர்வுக்கு ஏற்கனவே செலுத்திய கட்டணம் மாணவர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என்றும் விண்ணப்பதாரர்கள் ஜூலை 7ஆம் தேதிக்குள் இணையத்தில் விண்ணப்பித்து வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செயல்முறையை தேசிய தேர்வு முகமை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஏற்கனவே தங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை சரியாக உறுதி செய்து சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணத்தொகை திரும்ப வழங்கும் பணிகள் நேரடியாக தொடங்கி இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விரைவில் சென்னை தலைமை செயலகம் முன்பாக நிர்வாண போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு அறிவித்துள்ளார். சென்னையில் 4ஆம் தேதி இடம்பெற்ற தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தலைஞாயிறு ஒன்றியம் விவசாயிகள் இருவர் வீடு திரும்பினார்கள். இதில் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த சோமசுந்தரம் என்ற விவசாயி வீட்டுக்குள் நுழைந்து சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். தொடக்க விவசாய கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற பயிர்க்கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலையை எண்ணி வருந்தி மனவேதனை காரணமாக விவசாயி சோமசுந்தரம் உயிரிழந்த சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முழு கடன் தள்ளுபடி மறுப்பினால் மன உளைச்சலில் விவசாயி சோமசுந்தரம் உயிரிழந்தமைக்கு காவிரி கடைமடை விவசாயிகள் சங்கம், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. அனைத்து விவசாயிகளின் கூட்டு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். உயிரிழந்த சோமசுந்தரம் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கோரிக்கையை நிறைவேற்றாதுவிட்டால் விரைவில் சென்னை தலைமை செயலகம் முன்பாக 111 விவசாயிகள் ஆடையின்றி நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததைத் தொடர்ந்து இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை ஆணையாளர் லீசா மோலண்ட் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணையில் இந்திய அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளோ அல்லது விசாரணையில் அவர்களின் ஈடுபாடோ இல்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்றும் தெரிவித்தார். இந்திய அரசுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதற்கான எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பிஷ்னோய் மற்றும் சதீந்தர்ஜித் சிங் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த சில மணி நேரங்களிலேயே இந்த கருத்து வெளியாகியிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சரே பகுதியில் உள்ள சீக்கிய கோயிலுக்கு வெளியே நிஜர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தற்பொழுது சிறையில் உள்ள பிஷ்னோய் மற்றும் பிரார் ஆகியோர் உத்தரவிட்டதாக லோரன்ஸ் ஏஞ்சலிஸ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டுகின்றது. மேலும் சிறையில் இருந்தபடியே செல்போன்களை பயன்படுத்தி பிஷ்னோய் இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்ததாகவும் கொலை செயல்படுத்தும் நபருக்கு நிஜரின் புகைப்படம் மற்றும் பல முகவர்களை வழங்கியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோஜர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மீடியா நிறுவனம் 95.7 நியூஸ் ரேடியோ ஹாலிஃபாக்ஸ் உட்பட்ட செய்தி வானொலி நிலையங்களை மூடுவதாக அறிவித்திருக்கின்றது. ரோஜர் ஸ்போர்ட்ஸ் மீடியா நிறுவனம்.

0: நேற்று கல்கரி, ஹாலிஃபாக்ஸ், கிச்சனர் மற்றும் வான்கூவர் ஆகிய நகரங்களில் உள்ள தனது செய்தி வானொலி நிலையங்களை மூடுவதாக அறிவித்திருக்கின்றது. வான்கூவர் மற்றும் கல்கரியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் நெட் மற்றும் 960 ஸ்போர்ட்ஸ் நெட் ஆகிய விளையாட்டு வானொலி நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. வானொலி பிரிவு மூடப்பட்டதால் 80 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டதாகவும், ரோஜர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மீடியா நிறுவனம் மொத்தமாக 230 மேற்பட்ட பணியாளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விளம்பர வருவாய் குறைவு மற்றும் பார்வையாளர்களின் நடவடிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக ஊடகத்துறை தொடர்ந்து சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிக்கும் துறைகளில் தங்கள் முதலீட்டை மையப்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ரோஜர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அது விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்தத்தை அப்பட்டமாகவும் மீண்டும் மீண்டும் மீறுவதன் விளைவுகள் குற்றவியல் சார்ந்தவை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் ராணுவ ஆளில்லா விமானங்களின் முறையான இலக்குகளாக இருக்கும் என்றும் அது எச்சரித்துள்ளது. காலிஸ்தானி பிரிவினைவாத கும்பல் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் கொலை வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் தலைவர்கள் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு நவம்பரில் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்திய சிறையில் உள்ள லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அவரது கூட்டாளி சந்திர்ஜித் சிங் என்ற கோல்டி பிரார் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியது. தற்பொழுது ஹர்தீப் சிங் நிஜர் கொலை வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் உட்பட 24 பேர் உலகம் முழுவதிலும் சர்வதேச நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை மற்றும் கனடா காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இவர்களில் 11 பேர் கலிபோர்னியாவிலும், ஒருவர் இந்தியாவிலும், ஒருவர் ஸ்பெயினிலும் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 பேர் ஏற்கனவே காவலில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறையைத் தொடர்ந்து இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் முதலீடு செய்யுமாறு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விரைவில் சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக நிர்வாண போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததைத் தொடர்ந்து இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது இன்று ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 9459 5656 வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa da, Selvam.
3: Chari, chari. Tamil FM.
0: டொரண்டோவின் தற்போதைய ஓபன்லே 21 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஓபன்லே 31 பாகை செல்சியஸ், குறைந்த ஓபன்லே 20 பாகை செல்சியஸ். தொடர்ந்து காற்றலையில் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

இறையோசை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இறையோசை நிகழ்ச்சியில் தொடர்வது கிறிஸ்தவ கீதம் பாடலை பாடுகின்றார் கல்பனா.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

போனாலும் உங்களுடைய முழு இதயத்தோடு போங்கள். இதயம் நமது சிந்தனை களம். உண்மையில் மனம், இதயம், ஆன்மா என்பது யாவுமே நமது மூளையும் அதன் சிந்தனையும் தான். அறிவுக்கு மீறிய ஓர் உணர்வு இருப்பதால் அதனை இதயம் என்கின்றோம். உண்மையில் சிந்தனை இல்லாது குருதியை அனுப்பிடும் ஒரு இயந்திரமே இதயம். அதனால் என்ன, அறிவு தாண்டிய ஓர் அற்புத உணர்வு. மனம், இதயம், இரக்க மனம், மனசாட்சி என்பது எல்லாமே இப்படித்தான். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்கின்றோம். நினைப்பது நம் சிந்தை. சரி, சொல்ல வருவது என்ன, நீங்கள் எங்கு போனாலும் முழு இதயத்தோடு போங்கள். அதாவது குழப்பம் வேண்டாம், சபலம் வேண்டாம், சலனம் வேண்டாம், அரைகுறை நம்பிக்கை வேண்டாம் என்பதாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். பாசமா, அது இதயம் முழுவதும் நிறையட்டும். அன்பா, அது இதயம் முழுவதும் எழட்டும். நட்பா, உறவா, இதயத்தில் பதியட்டும். திறந்த மனதோடு இருங்கள். தெளிவான சிந்தனையுடன் செல்லுங்கள். எதிலும் அச்சம் வேண்டாம். மனம் அலைபாய வேண்டாம். உறுதி உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும். குழப்பம் நீங்கட்டும். யாரையும் நம்பாமல் வாழ முடியாது. நம்பி கெட்டவர்களை விட நம்பாது கெட்டவர்களே உலகில் அதிகம் என்பதை நம்புங்கள். மனிதர்களை நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். உறவை, சுற்றத்தை, மனைவி, மக்களை நம்புங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும். அது உணர்வால் நிறைந்திருக்கட்டும். அன்பால் நிரம்பி வழியட்டும். அதில் அருள் சுரக்கட்டும். இரக்கம் பிறக்கட்டும். பாசமும் நேசமும் நிறைந்த இதயத்தோடு உலகை பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எங்கு போனாலும் உங்கள் முழு இதயத்தோடு போங்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை ஒலிபரப்பு. இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற CMR TV-யை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்று ஜூலை மாதம் 8 தேதி 2026 புதன்கிழமை 6 மணிக்கு நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது காலை நேர ஒலிபரப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4765-4661-4661.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. இன்றைய வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கின்றது கே ஜே ஜேசுதாஸ் பாடும் பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் காலை 6 மணி.

0: உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்துவிடங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். தற்பொழுது முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. வெப்பநிலை 21°C. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 31°C, குறைந்த வெப்பநிலை 20°C. இரவு வேளையில் சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை தினம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் 40%.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் எ டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரிலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்துள்ளனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானிய அறிவித்தலின் மூலம் காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் குறித்த உளவுத்துறை தகவல் 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே கிடைத்திருந்த போதிலும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த வருடம் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,839 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் இலங்கை முழுவதிலும் டெங்கு தொற்றினால் 42 பேர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இயக்கத்திற்கு தேவையான போதிய இயந்திர தொகுதிகள் இல்லாததன் காரணமாக தினமும் இயக்கப்பட்டு வந்த கொழும்பு காங்கேசன்துறை இடையிலான கடுகதி ரயில் சேவையை வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரம் இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. தனியார் பாடசாலைகள் கல்விக் கட்டணத்தை அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன 5 பேரை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவினால் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் V.T. சதீசன் அறிவித்துள்ளார். வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்தின் கீழ் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறையை August 17th முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்கவுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தனது முதன்மை செயலாளர் டொம் ஃபிட்ஃபீல்ட் மற்றும் கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை செனட் சபைக்கு பிரதமர் மாகாணி நியமித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் விற்கப்படாத அடுக்குமாடி குடியிருப்புகளை மலிவு விலையில் வீடுகளாக மாற்றும் அரசாங்கத்தின் திட்டத்தை பொதுச்சபையின் நெறிமுறை குழு விசாரிக்க வேண்டுமென்ற கன்சர்வேடிவ் கட்சியின் முயற்சியை லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை மொன்றியல் அருகே CN நிறுவனத்தின் 49 ரயில் பட்டிகள் தடம் புரண்டதற்கான காரணத்தை இப்பொழுது தீர்மானிக்க முடியாது என்று கனடாவின் போக்குவரத்துத்துறை பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையில் 3 வணிகக் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா பல கடுமையான தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து அந்த 2 நாடுகளுக்கும் இடையே நிலை வந்த நிலையற்ற அமைதி தற்பொழுது மிக கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களை விமர்சித்திருக்கின்றனர். ஈரானின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தில் 23 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றதாக ஈராக்கின் பாப்புலர் மொபிலேஷன் PMF அமைப்பு தெரிவித்ததாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பல மாத கால விசாரணைக்கு பிறகு போலி கொலை வழக்குகளை காட்டி குடும்பங்களை மிரட்டி பணம் பறிக்க ஜக்கு பகவான்புரியாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலுக்கு உதவியதாக பணியில் உள்ள பஞ்சாப் காவல் அதிகாரி ஒருவர் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நேரம் காலை 6:05.

0: மல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை கிளித்தட்டு கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். August 1 காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jeeva Jewelers. 101.3 FM.
0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். தற்போது கிடைக்கப்பெற்ற செய்திகளின் அடிப்படையில், நேட்டோ உச்சிமாநாட்டில் வைத்து டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தற்பொழுது முறிவடைவதாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அமெரிக்க தரப்பில் இருந்து இதுவரை காலமும் கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் டிஜர் தொடர்பட்ட வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை அடுத்து இப்பொழுது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பு முனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023 நவம்பரில் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சீக்கிய சிறையில் இருக்கின்ற லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அவரது நட்பு நபரான சுகிந்தர் சிங் கோல்டி பிரார் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கின்றது.

0: தற்பொழுது சர்வதேச ரீதியில் 24 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இவர்களில் 11 பேர் கலிபோர்னியாவிலும் ஒருவர் இந்தியாவிலும் ஒருவர் ஸ்பெயினிலும் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் கனேடிய காவல்துறையினுடைய தகவலின் அடிப்படையில் இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், இந்த கைது நடவடிக்கைகள் என்பது சர்வதேச ரீதியில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே பல நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலையை தோற்றுவித்த ஒரு சம்பவமாகவும் பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் இந்த கைது நடவடிக்கை என்பது கனடாவோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தற்பொழுது இந்த கனேடிய இந்திய உறவில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: இல்லை, நிச்சயமாக இந்த விடயம் என்பது அந்த பாதுகாப்பு துறையை சார்ந்த ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருந்ததற்கான காரணம் இந்த பண பறிப்புகள் என்பன கனடாவில் மிகவும் அதிகமான அளவில் இடம்பெற்று வந்ததை நாங்கள் கண்டிருந்தோம் கடந்த காலங்களில். அதைவிட அந்த பண பறிப்பிற்கான முயற்சிகள், வீடுகளை நோக்கிய துப்பாக்கிச் சூடுகள், மிரட்டல்கள் மற்றும் மிரட்டல் கடிதங்கள், குறிப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீர்களானால் 2016 ஆரம்பத்தில் இந்த கனேடிய பாதுகாப்புத்துறை சார்ந்த வட்டாரங்களே இது தங்களுக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்ததான ஒரு செய்தியை தெரிவித்திருந்தன. 2025 ஆண்டளவில் தங்களிடம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கனடாவில் இருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை அவர்கள் சாதாரணமாக எடுத்திருந்தாலும் இன்று அந்த கடிதமே அவர்களின் கைதுக்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த குழுவின் செயற்பாடு என்பது அமெரிக்கா மற்றும் கனடாவில் வலைப்பின்னலாக இடம்பெற்றதும் அதில் ஒரு அங்கமாக கனடிய பிரஜையாக இருந்த நெஜர் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, அதன் விசாரணை முடுக்கப்பட்ட பொழுது, அதன் பின்னணிகள் அனைத்தையும் கண்டுபிடித்த பெருமை என்பது அமெரிக்க உளவுத்துறைக்குத்தான் சாரும். அவர்கள் தான் இந்த விவகாரத்தில் ஒரு பணத்திற்கு செயற்படும் ஒரு நபர் போல ஒரு தங்களுடைய உத்தியோகத்தர் ஒருவரை ஈடுபடுத்தி அதன் மூலமாக இத்தகவல்களை பெற்றிருந்தார்கள். அதன் பொழுது ஆரம்பத்தில் இந்தியாவின் நேரடி பங்கு இந்த விவகாரங்களில் இருந்திருக்கும் என்கின்ற சந்தேகத்தை கனேடிய பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்ற அளவிலும், அதேவேளை தங்களது தூதரக அதிகாரிகளை மாற்றுகின்ற, அதாவது வந்து வெளியேற்றுகின்ற அளவில் கூட கனேடிய உறவில் ஒரு பெரிய முறிவு ஏற்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது அந்த விவகாரத்தை, குறிப்பாக அமெரிக்கா தான் இந்த விவகாரத்தை முன்னெடுத்து இவ்வாறான கைதுகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கு உதவியாக RCMP மற்றும் ஸ்பெயின் மற்றும் வேறு சில இடங்களைச் சேர்ந்த போலீசாரும், கனடாவில் உள்ள உள்ளூர் போலீசார், குறிப்பாக பீல் பிராந்திய போலீஸ் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள அவர்களுடைய நகர் சார்ந்த மற்றும் மாநிலம் சார்ந்த போலீஸ் ஆகியவை இதில் மிகவும் தரமாக செயற்பட்டு RCMP என்கின்ற மத்திய போலீசாருடன் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள்.
0: ஆனால் ஒரு முக்கியமான விடயம், பிரதமர், முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும், சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதனை வெளியிடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அமெரிக்க தகவல்களை அடுத்து கனேடிய காவல்துறை அதிகாரியே இந்த விடயத்தில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எந்த அடிப்படையில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தங்களிடம் தகுந்த ஆவணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்?
1: இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே அனுமானத்தின்படி இந்த நியூயார்க் நகரில் ஒருவரிடம் பண பரிமாற்றம் செய்யப்பட்ட பொழுது நியூயார்க்கில் ஒரு இந்த சீக்கிய ஆதரவான, இந்தியாவில் மிகவும் மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்பதை வெளிக்கொண்டு வரும் ஒரு நபராக ஒரு சீக்கிய சட்டத்தரணி இருக்கின்றார். அவரை கொள்வதற்காக இவ்வாறான ஒரு உளவு பிரிவு அதிகாரியிடம் $15,000 ஒரு அவர் கொடுத்ததாகவும், அவருக்கு இந்திய தூதரகத்தின் தொடர்பு இருக்கலாம் என்கின்ற ரீதியில் அந்த விசாரணை அந்த கட்டத்தில் எடுக்கப்பட்டது. அதன் பொழுது இவர்கள் இந்த கொலைக்கான அல்லது இந்த கொலையின் பொழுது பிடிக்கப்பட்ட ஒளிப்பதிவை அவர்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒளிப்பதிவு, கொலையின் பொழுது பிடிக்கப்பட்ட ஒளிப்பதிவு என்பது இந்த கும்பலால் செய்யப்பட்டதாகவும், அதில் சில வேளைகளில் இந்தியா சம்பந்தப்பட்டிருக்காத தன்மையை உடையதாகவும் தான் இப்பொழுதைய செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. அதனைத்தான் நாங்கள் இந்த விடயத்தில் அதாவது சாட்சியமாக பார்க்க முடியும் என்றால் உடனடியாக அதில் இரண்டும் கோர்க்கப்பட்டன. அதாவது வந்து அங்கே இவ்வாறு ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பொழுது எடுக்கப்பட்ட சிறிய வீடியோ ஒன்றை அந்த நபர் அவர்கள் குழு அவருடைய குழுக்களுக்குள் அல்லது இந்த குழுக்கள் தங்களிடையே பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக அதனை காட்டிய பொழுது அவர்கள் இந்த சம்பவத்திலும் நேரடியாக இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த கருத்தியலை பற்றி அவர்கள் எதுவுமே கூறவில்லை. அதாவது வந்து கலிபோர்னியாவில் இடம்பெற்ற மாநாட்டிலோ அல்லது டொரண்டோ மற்றும் ஒட்டாவாவில் இந்த ஆர்சிஎம்பியினர் கூறிய கருத்துக்களிலோ இந்திய அரசு என்கின்ற வார்த்தை பிரயோகம் இப்பொழுது இடம்பெறவில்லை. எனவே அது இந்த குழுக்களால் மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு அவர்கள் வருவதற்கான முயற்சியும் அல்லது அமெரிக்காவில் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இந்தியா முயன்றிருக்கின்றது, ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்கின்ற ஒரு கருத்திலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: இனிவரும் காலங்களில் இதனுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் என்றால், இப்பொழுது ஒரு தெளிவு பிறந்திருப்பதாக இந்த ஆரம்ப கட்ட தகவல்களை வைத்துக் கொண்டு பார்க்கலாம். உறவு முறையில் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இந்தியாவினுடைய செல்வாக்கு இனிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகிறது?
1: இல்லை, அது அதிகரிக்கப் போகின்றது. அதாவது வந்து இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையேயான ஒரு பொருளாதார உறவு மேம்படுத்தப் போகின்ற நிலையில் தெளிவுபடுத்தல் என்பது தற்பொழுது இடம்பெற்றப்படுகின்றது. அதாவது இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த குழு ஒரு பெரிய வலைப்பின்னலை கொண்டு பாரிய ஆயுதங்களை கொண்டு செயற்படுகின்ற ஒரு குழுவாக அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மறுபக்கமாக இந்த முக்கிய தலைவரான பிஸ்னோய் போன்றவர்கள், பிஸ்னோய் இந்திய சிறையில் இருக்கின்றார். இந்தியாவின் பஞ்சாப் ஒரு மாகாணத்தின் சிறையில் இருக்கின்றார். அவ்வாறு சிறையில் இருந்து கொண்டு ஒருவரால் எவ்வாறு செயற்பட முடியும் என்பது இந்தியாவின் பலவீனத்தை காட்டுகின்றது, அல்லது இந்திய உள்கட்டமைப்புகளின் பலவீனங்களை காட்டுகின்றது. எனவே அந்த விவகாரத்தில் இந்தியா திறம்பட செயற்பட வேண்டிய தேவையை இப்பொழுது கனடாவும் அமெரிக்காவும் இந்தியாவிற்கு எடுத்துக் கூறியிருக்கின்றன. இப்பொழுது அவரையும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவராக இருப்பதால் அவர் கூட அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட போகின்றார் இந்திய சிறையில் இருந்து. அவ்வாறு வருகின்ற பொழுது இவர்களுடைய செயற்பாடு என்பது குறையும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், பிஸ்னோய் என்கின்ற பெயரை, அதாவது பிஸ்னோய் கேங் என்கின்றவர்களை தங்களை அடையாளப்படுத்துகின்ற இந்த பிஸ்னோய் என்கின்ற பெயரை தங்களது வாகனங்களிலேயே பதிக்கக்கூடிய அளவிற்கு கனடாவில் அவர்களுடைய செயற்பாடு இருந்தது. இதன் பிறகுதான் அந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட பொழுது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் பாவிக்க கூடாது என்ற வகையில் அவர்களுக்கான கைதுகள் இடம்பெற்றன. ஆனால் இப்பொழுது ஆயுதங்களும் நபர்களும், குறிப்பாக கனடாவில் 3 பேர் தான் முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இது அவர்களுடைய வலைப்பின்னலை சிதைக்கக்கூடியதாகவும், இவர்களுக்கு கூலிக்கு வேலை செய்பவர்கள் இந்த தற்காலிக விசாக்கள் போன்றவற்றில் வந்தவர்களாக பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உடையதாகவும், இது முடக்கப்படக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய சாத்தியத்தை ஏற்படுத்தியது. அதன் தலைவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிற்கு கடத்தப்படுகின்றார்கள், நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்கள் மீதான குற்றவியல் விசாரணை என்பது அமெரிக்காவில் வைத்து இடம்பெறப் போகின்றது. எனவே அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கான உறவு வலுப்படுத்தப்படுகின்ற அதே வேளை இந்தியா தனது நாட்டில் இவ்வாறாக சிறையில் இருந்து கொண்டே ஒருவர் செயற்படுவதற்காக இவ்வாறு அதை இயலுமான கட்டத்தில் இருந்தது என்பதை தானே பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவையை அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்திய உட்கட்சி அமைப்புகள் பலவீனமானவை என்பதை காட்டுவதாகவும் அது அமைந்திருக்கின்றது. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கலாம்.
0: சரி, இனிவரும் காலங்களில், ஏனென்றால் இப்பொழுது இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து ஏற்கனவே இருக்கின்ற இந்த வலையமைப்பு என்பது முற்றாக செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது அதன் மூலமாக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, எவ்வாறான வகையில் இது கட்டுப்படுத்தப்பட போகிறது?
1: இல்லை, இந்த அச்சுறுத்தல்கள் நிச்சயமாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு என்பது அண்மித்து வருகின்றது. இந்த இயக்கங்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டன. இந்த அச்சுறுத்தல் காரணமாக தங்களுக்கு தெரியாத விடயம் ஒன்று என்னவென்று சொன்னால், பல இந்திய பணக்காரர்களும் தாங்கள் பணக்காரர்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு தங்களை மறைப்பதாகவும், அல்லது கூகுள் போன்றவற்றில் தங்களுடைய வீட்டு முகவரிகள் போன்றவற்றையெல்லாம் அந்த படங்களை, வீட்டின் படங்களை எல்லாம் தடை செய்வதாகவும் கூகுளுக்கு அறிவித்து தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் மறைந்த படங்கள், எங்களுடைய வீட்டு படங்கள், தெருப்படங்கள் வருகின்ற பொழுது மறைக்கப்பட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை விடுத்த பொழுது அவை ஏற்கப்பட்டன என்று சொன்னால், அவ்வாறான ஒரு பெரிய நிலைமை ஏற்பட்டது. குறிப்பாக இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாத்திரமல்ல, பீல் பிராந்தியத்தில் பிராம்டன் மற்றும் மிசிசாகா, பிராம்டன் தான் அதிக முக்கியத்துவமாக இவ்வாறான வீடுகளை நோக்கி சுடுதல் போன்ற வீடியங்கள் அல்லது மிரட்டல்கள் போன்றவை, அதாவது முகப்பதிவுகளில் மறைமுகமாக கூட மிரட்டல்கள் விடப்பட்டன, வரிகளை கட்டுங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கு நீங்கள் 500,000 தராவிட்டால் உங்களை நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்கின்ற அளவிற்கான மிரட்டல் பதிவுகளை விடுகின்ற அளவிற்கு இவர்களது துணிந்த செயற்பாடு, தங்களை அடையாளம் காண முடியாது என்கின்ற அளவில் துணிந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இங்கே கனடியர்களை மிரட்டுவதற்கு இப்பொழுது அதாவது ஐரோப்பாவில் இருக்கின்ற ஸ்பெயின் போன்ற இடங்களில் செயற்படுபவர்கள் அல்லது அமெரிக்கா கலிபோர்னியாவில் செயற்படுபவர்கள் இவ்வாறான பதிவுகளை பகிரங்கமாக பதிவிட்டிருந்தார்கள். எனவே அவ்வாறான தன்மைகள் எல்லாம் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் நிச்சயமாக கனடா அமெரிக்காவில் ஒரு ஒழுக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கான தீர்வு என்பதை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சொன்னால் தங்களுடைய நாடுகளில் எவ்வாறு செயற்படுவதோ அதே போன்றதொரு செயற்பாட்டை தற்பொழுது மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு முக்கியமாக இந்திய சமுதாயத்தினர் அதாவது ஆட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். அது குறிப்பாக குற்றவியல் சார்ந்ததாக மாத்திரமல்லாமல் நிச்சயமாக அவர்களுடைய நடத்தைகள் சம்பந்தமான விடயங்களில் கூட எனவே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் உண்மை.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக தற்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நேட்டோவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் அவர் பல முனைகளிலும் பல்வேறு அழுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக ஃபீஃபாவில் கூட அவருடைய செல்வாக்கு என்பது, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய செல்வாக்கு என்பது இருந்ததை கண்டுகொண்டிருக்கின்றோம். அதேபோன்று கனேடிய பிரதமர்கள் நேற்றைய தினம் தொலைபேசி உரையாடலின் போது நேட்டோவுக்கு பாதுகாப்பு செலவினத்தை அழுத்தத்தின் மத்தியில் தான் அவர் உயர்த்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோன்று இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே தற்பொழுது தான் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். இது உலகில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? குறிப்பாக அனைவருமே ஒரு அச்ச சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இப்பொழுது நடைமுறையில் இருந்த இந்த போர் நிறுத்தமும் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன?
1: இல்லை, இதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் பலதை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த சிவப்பு அட்டை கொடுத்த வீரருக்கை அவரை மீள விளையாட அடைப்பது என்பது அவருடைய கனவான் தன்மையை இழந்ததாகவும் விளையாட்டு துறையின் நேர்மை தன்மையை கேள்விக்குறியாக்கியதாகவும் குறிப்பாக ஃபீஃபா என்கின்ற அமைப்பின் தலைமையை மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு அவலட்சணமான தலைமையாக மாற்றியதாகவும் அமைந்திருந்தது. யாரும் கோரிக்கையை விடுக்கலாம், ஆனால் இந்த நேர்மைத்தன்மை அல்லது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அல்லது ஜென்டில்மேன்ஷிப் எனப்படுகின்ற இந்த கனவான் தன்மையும் விளையாட்டு நேர்மை என்பதும் நிச்சயமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. அதை மீறியதாக இந்த உலக உதைப்பந்தாட்ட தற்போதைய தலைமை இருக்கின்றது, சர்வதேச உலக உதைப்பந்தாட்ட அமைப்பின்.
0: அடுத்த டொனால்ட் அவர்களுக்கு ஃபீஃபா சமாதான விருதை வழங்கியவர் இப்பொழுதைய தலைவர், அவர் அவருடைய நண்பர் என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது.
1: நிச்சயமாக அதே போன்று அடுத்த விடயத்திற்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இது 10-11 மிரட்டலாக எடுத்துக்கொள்ள முடியாததற்கு காரணம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது 60 தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 60 பல விளைவுகளை அவர்கள் எட்டி இருக்க வேண்டும், ஆனால் அதனை முறித்து கொண்டு இப்பொழுது அது ஓவர் என கூட சொல்வது என்னவென்றால் எல்லாமே முடிந்து விட்டது என்பதுதான் அது அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இருக்குமா என்பதை இனி அடுத்த நிலை தலைவர்கள் வந்து தெரிவித்ததன் பின்னர் தான் நாங்கள் கூற முடியும். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற ஜேடி வேன்ஸ் அல்லது மத்திய கிழக்கிற்கான சமாதான தூதுவராக இருக்கின்ற மத்திய கிழக்கின் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மருகர் ஜெரார்ட் குஷ்னர் போன்றவர்கள் என்ன தெரிவிக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இனி இந்த நடவடிக்கை தொடர்பான
0: தொடர்வதனால் தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே குவைத், பாரைன் போன்ற நாடுகளில் இன்றைய தினமும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல் என்பது ஈரான் விரும்பி செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறதா? இந்த ஏன் இந்த தாக்குதல் இவ்வாறான ஒரு சமாதான ஒப்பந்த காலத்தில் நடைபெறுகிறது?
1: இல்லை, ஈரான் இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாற்றாக இவ்வாறான தாக்குதல்களை தனது மக்கள் பலத்தை நிரூபித்த பிறகு, அதாவது வந்து தங்களுடைய ஆன்மீக தலைவரின் நிரூபிக்கான நிகழ்வில் தெஹ்ரான் நகர வீதிகள் அனைத்துமே முற்றாக மக்களால் நிரம்பி இருந்ததை அமெரிக்கா பார்த்திருந்தது, அதன் பொழுது மிரண்டிருந்தது. தாங்கள் குண்டுகளை போடுவோம் என கூட விரட்டி கூட அங்கே மக்கள் எழுச்சி என்பது ஏற்பட்டிருந்தது. எனவே மக்களை தங்களுக்கு ஆதரவான நிலையிலாக்கி ஈரான் இந்த பேச்சுவார்த்தையின் அந்த இறுதி ஒப்பந்தம் என்பது தங்களுக்கு சாதகமானதாகவும் தாங்கள் விரும்புவதை பெறுவதற்காகவும் இவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு தாங்களும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை காட்டுவதாக இவ்வாறான நடவடிக்கை எடுத்தாலும், இது இவ்வாறு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட உங்களுடைய மூன்றாவது கேள்வியின் அந்த முடிவுக்கான முடிவுரையாக அதை கூறுவதாக இருந்தால், மீளவும் ராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதுதான் அமெரிக்காவுக்குள்ள ஒரு யுக்தியாக இருக்கும், அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு மீண்டும் ஒரு புதிய வரைபோடு செல்வது. இதில் எந்த விடயத்தை அவர்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த நிலைமை செல்லும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கான மேசையில் இருந்து அவர்கள் விலகுவார்களாக இருந்தால் அது அமெரிக்காவின் பெரிய தோல்வியாகவும் உலக பொருளாதாரத்திற்கு பெரிய பலமான அடியாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரையாடலுக்கு. மீண்டும் விரிவாக பேசுவோம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
0: நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறையைத் தொடர்ந்து இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் முதலீடு செய்யுமாறு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விரைவில் சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக நிர்வாண போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநிலத் தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்திருக்கிறார். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததைத் தொடர்ந்து இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. பாரினில் உள்ள ஷேக் ஈசா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது இன்று ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது.
2: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
3: ஏ சில்க் FR வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை July 11, 12, 13 சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களில் மீண்டும் வழங்கும் மாபெரும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்கள் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் ஏ சில்க் FR வழங்கும் வேர் ஹவுஸ் சேல். காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், சல்வார்கள், ஏராளமான தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். இலக்கம் 11-20 சப்ஸ்கோட் ரோட் யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமந்தத்தில்.
4: வணக்கம்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
4: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
2: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
4: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
2: 416-818-8140,
5: 416-471-9118.
4: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: வாட்ஸ் ஹேப்பனிங்?
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: FM 101.3 இல் ஃபீஃபா தகவல்களை வழங்க இருக்கின்றோம். காலை வேளையில் கனேடிய கால்பந்தாட்ட நடுவர் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கப் போகின்றோம். நேற்றைய தினம் மிகவும் சிறப்பான போட்டிகள் நடைபெற்றிருந்தன. குறிப்பாக அர்ஜென்டினா இஜிப்ட் அணிகள் மோதிய போட்டி நடைபெற்றிருந்தது. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றியை தனதாக்கியிருந்தது. அதேபோன்று சுவிட்சர்லாந்துக்கும் கொலம்பியாவுக்கும் இறுதி வரை களம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை தரப்போகின்றது என்ற எண்ணத்தில் ரசிகர்கள் இருந்தபோதிலும் சமநிலையில் முடிவுற்ற போட்டியாக இருந்தது. பின்னர் பெனால்டி உதைகளின் மூலமாக வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டு 4-3 என்ற கோல் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த போட்டிகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துள்ளதற்காக கணேஷை சந்திப்போம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் ராம். சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தற்பொழுது 23rd உலக கிண்ண போட்டிகள் தற்பொழுது காலிறுதி ஆட்டத்தை எட்டியுள்ளன. 4 காலிறுதி ஆட்டங்கள் நடக்க உள்ளன. பிரான்ஸ் அணி மொரோக்கோ அணியுடனும் ஸ்பெயின் அணி பெல்ஜியம் அணியுடனும் மோதுகின்றன. அதில் வெல்லுவர்கள் ஒரு பக்க செமிஃபைனல் சந்திக்கிறார்கள். நோர்வே அணி இங்கிலாந்து அணியுடனும் அர்ஜென்டினா அணி சுவிஸ் அணியுடனும் அதில் வெல்லுவர்கள் இன்னொரு பக்க செமிஃபைனலை சந்திக்கிறார்கள்.
0: ஆமாம், இவ்வாறான ஒரு நிலையில் மிகவும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம், அதாவது ஒரு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்ற தருணத்தில் அரசியல் தலையீடு என்பது நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் இவ்வாறான வளர்ந்த நாடுகளில் விளையாட்டில் அரசியல் தலையீடு என்பது எப்படி இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருப்பதோடு ஃபீஃபாவினுடைய தலைவர் குறித்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தலையீடு என்பது இந்த விளையாட்டில் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பது ஒரு புறம் இருக்க, இவ்வாறான ஒரு அரசியல் தலையீடு இருந்த பொழுதிலும் அதற்கு சார்பாக இப்பொழுது பெல்ஜியம் அணி அந்த அத்துமீறல்களையும் மீறி வெற்றி வாகை சூடியிருக்கின்றது என்பதை பலரும் மிகவும் விமர்சையாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். உங்களை பொறுத்தவரையில் ஒரு விளையாட்டு நடுவர் என்ற ரீதியில் நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன?
1: உண்மையிலேயே இந்த அது ட்ரம்பின்ற தலையீடு, அதாவது ஃபீஃபாவுடைய இன்டெகிரிட்டியையும் ரெஃப்ரீஸ் அவர்களுடைய இன்டெகிரிட்டியையும் ரெஃப்ரீஸ் அசோசியேட் இன்டெகிரிட்டியையும் குறைப்பதாகவே உள்ளது. அதாவது ஒரு வீரர் நிச்சயமாக அமெரிக்க அணி முந்தைய முதல்நிலை ஆட்டத்தில் ஸ்டட் பண்ணுறது, அதாவது தன்னுடைய பூட்ஸ்னால் இன்னொரு எதிரி வீரருடைய பூட்ஸில் வைப்பாராக இருந்தால் அழுத்துவாராக இருந்தால் அது ஸ்ட்ரைட் ரெட் கார்டு, அது சீரியஸ் ஃபவுல் பிளேயர் லோ நம்பர் 12 என்ற ரீதியில் யாவரும் அறிந்த உண்மை. அப்படியான ஒரு தீர்ப்பை புளோரின் அமெரிக்க முன்னணி விளையாட்டு வீரர் புளோரின் கொடுக்கப்பட்டது ரெட் கார்டு. ஆனால் அதே கொடுக்கப்பட்ட தண்டனையை ட்ரம்ப் அவர்கள் ஒரு டெலிபோன் கால் மூலம் ஃபீஃபா பிரசிடென்ட் கானி அவர்களுடன் கலைத்து இந்த சிவப்பு அட்டையை நீக்கி இந்த புளோரின் அவர்களை பெல்ஜியம் யுஎஸ்ஏனுடைய மோதலில் விளையாட வைத்தார். அது முற்றுமுழுதாக இதுவரையில் நடவராத ஒரு அரசியல் தலையீடு. அதே நேரத்தில் ஃபீஃபாவுடைய தனித்தன்மையையும் ரெஃப்ரீஸ் அசோசியேஷனுடைய தனித்தன்மையும் குறைப்பதாக நிச்சயமாக கருதப்படுகிறது. இதுக்கு பெல்ஜியம் அணி விளையாட முன்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது, ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தது. அதுக்கு எந்த விதமான பதிலும் இதுவரையில் தரப்படவில்லை. ஆனால் பெல்ஜியம் அணி அது கடவுளின் தீர்ப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ட்ரம்ப் தலையிட்டாலும் பெல்ஜியம் அணி யுஎஸ்ஏ அணியை 4-1 என்று வெற்றி பெற்றது. ஆனால் ஜெர்மன் உதைபந்தாட்ட நடுவர் சம்பந்தம் தற்பொழுது ஃபீஃபாவுக்கு எழுத்து முறையில் கோரியுள்ளது, ஏன் இந்த தண்டனை மாற்றப்பட்டது என்பதை உலகத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டும் என்று, உலகத்துக்கு எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லி.
0: ஆனால் இதற்கு முன்னர் இவ்வாறான சிவப்பட்டைகள் வழங்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன, இந்த உலகத் துறையிலேயே இருந்தன. ஏன் இந்த பெல்ஜியம் அணிக்கு மாத்திரம் இவ்வாறான ஒரு சிறப்பு சலுகையாக அமெரிக்க அணிக்கு அவர் இந்த சலுகையை வழங்கியிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது ஒரு காலிறுதி போட்டிக்கு செல்வதற்கான விடயம் என்ற காரணத்திற்காக அவ்வாறு செய்தாரா, அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றனவா?
1: நிச்சயமாக காலிறுதி ஆட்டத்தில் புளோரின் என்ற விளையாட்டு வீரர் முக்கியமான விளையாட்டு வீரர், ஏற்கனவே 3 கோல்களை அமெரிக்கா சார்பாக அடித்த வீரர். ஆகவே அவருடைய இழப்பு இந்த ஒரு ஆட்டம் அந்த தண்டனை ஆட்டம் பனிஷ்மெண்ட் வந்து அமெரிக்க அணிக்கு இழப்பை ஏற்படுத்தும், அமெரிக்க அணி பெல்ஜியம் அணியை வெல்ல முடியாது என்ற ரீதியில், அவர் இல்லாவிட்டால் வெல்ல முடியாது என்ற ரீதியில் ட்ரம்ப் அவருடைய தலையீடு நடைபெற்றுள்ளது. ஆகவே இது முற்று முழுதாக இது உதைபந்தாட்டத்துக்கே ஒரு வெட்கக்கேடு என்று சொல்லித்தான் சொல்ல
0: வேண்டும். ஆகவே அவர் இருந்தாலும் வெல்ல முடியாது என்பதை இப்பொழுது பெல்ஜியம் நிரூபித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்கள் தொடர்பாகவும் இந்த ஆட்டங்களில் அவதானிக்கத்தக்க பல்வேறு நடுவர்களுடைய தீர்ப்பு குறித்த விமர்சனங்களும் இப்பொழுது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த உலகத் தொடரில் நடுவர்களுடைய தீர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதா?
1: நடுவருடைய தீர்ப்பு வந்து உண்மையிலேயே விஆர் சிஸ்டம், அதாவது இம்முறையில பல தடவைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட விஆர் சிஸ்டம் இந்த முறை மெருகூட்டப்பட்டது. அதாவது புது புது இதன் மூலம் உத்திகள் மூலம் மெருகூட்டப்பட்டது. ஆனாலும் ஹியூமன் எரர் தொடர்ந்தே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட பெரிய டீம்கள் சொன்னால் இம்முறை உலகக்கிண்ண போட்டியில் முதலாவது செனகல் அணி, ரெண்டாவது ஜெர்மன் அணி, மூன்றாவது ஹாலண்ட் அணி, மற்றது குரோஷியா அணி. இந்த அணிகள் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணமே இந்த விஆர் சிஸ்டம் வந்துதான் நான் நிச்சயமாக அடித்து சொல்லுவேன். இந்த விஆர் சிஸ்டம் ரெஃபரீஸினுடைய தீர்ப்பை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய சக்தி வந்தது. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆஃப் சைட் தீர்ப்புகள் நிச்சயமாக 100% விஆர்னா சரியாக கணிக்கப்படுகிறது. அது உண்மையான ஒரு விடயம். ஆனால் மற்ற ஃபவுல் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது இன்ஸ்டிகேஷன் ஆரதை பல துவக்கினார்கள் என்ற இதை FIFA அந்த VR சிஸ்டம் அதை மறந்து விடுகிறது. இரண்டாவது ஸ்கிரீன், அதாவது ஃபவுல் துவக்கின பிறகு அதை யார் முடித்து வைத்தார்கள் என்ற, அதாவது ஒரு உதாரணமாக ஒரு கோல் கீப்பர் எதிரி வீரருக்கு முழங்கையால் தள்ளும் பொழுது TR ஸ்கிரீன் மண்ணில் அது எடுக்கப்படுவது இல்லை, அது திருப்பி மற்ற வீரர் தள்ளும் பொழுதுதான் அந்த வீரருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். ஆகவே இந்த யார் இன்ஸ்டிகேஷன் பண்ண ரீதியில் இந்த VR சிஸ்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். இதனால் நல்ல நாடுகளுடைய ஆட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
0: சரி, நேற்று நடைபெற்ற ஆட்டங்கள் பற்றி பேச வேண்டும். குறிப்பாக அர்ஜென்டினா எகிப்த் அணிகள் மோதிய போட்டி, இதில் அர்ஜென்டினா இறுதிவரை களமாடி 3 பெற்றிருந்தது. இந்த போட்டி பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்?
1: 79 மட்டும் எகிப்த் அணி 2-0 என்று சொல்லி அர்ஜென்டினா அணியை திருநாள் அழைத்து வந்தது. ஒரு கட்டத்தில் மெர்சியர்லே கலைத்து போயிருந்தார். அதாவது தாங்கள் இந்த உலகக்கிண்ணத்திலிருந்து வெளியேற்றப்பட போகிறோம் என்று கவலையில் இருந்தார். ஆனால் 79 அர்ஜென்டினா அணி 2-1 என்று சொல்லி கோலை போட்டு அர்ஜென்டினா வீரர்களுக்கு ஒரு உத்தரவத்தை கொடுத்தது. 79 பின்பு 83 மெர்சி அவர்கள் மிகவும் ஒரு சாதுரியமான ஒரு கோல், அதாவது சாதுரியமான ஒரு அநாசியமான ஒரு கோல், மிகவும் ஒரு திறமையான ஒரு கோலை அடித்து முன்னிலைப்படுத்தினார். 2-1 என்ற 2-2 என்ற நிலைமையில் இருந்த பொழுது ஆட்டம் ஸ்டாப்பேஜ் நடுநாள் ஸ்டாப்பேஜ் டைம் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு ஃபவுல் வந்து நிச்சயமாக அர்ஜென்டினா அணிக்கு எகிப்த் அணிக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கோலை அவர்கள் டிஸல் அவுட் பண்ணிட்டார்கள். அதே மாதிரி ஒரு ஃபவுலை நடுவர் அர்ஜென்டினாக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார். உண்மையிலேயே இந்த ஆட்டம் 3-3 என்று போய் முடிவெற்றிருக்கணும். நடுவருடைய அது பிரெஞ்சு நடுவர், பிரான்ஸ் நடுவர், அவருடைய தீர்ப்பால் உண்மையிலே எகிப்த் அணி பாதிக்கப்பட்டது. தாங்கள் வென்று விட்டோம் என்ற நிலைமையில் இருந்து எகிப்த் அணியுடைய வெற்றியை நடுவர் பறுத்தெடுத்தார் என்ற ரீதியில் இந்த ஆட்டம் அமைந்துவிட்டது.
0: சரி, இதே போன்றுதான் சுவிட்சர்லாந்து கொலம்பிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இறுதி வரை மிகவும் 2 அணிகளும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்த போட்டியாக அமைந்திருந்தது. இந்த தொடரில் விளையாட்டுத் தொடரிலேயே ஒரு சிறப்பான ஒரு கடினமான இலக்கை அடையக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்ததை பார்த்தோம். சமநிலையில் முடிவுற்ற போட்டி பெனால்டி உதைகளின் மூலமாக 4-3 என்று முடிவுற்றிருக்கின்றது. இந்த ஆட்டம் இறுதி வரை எப்படி இருந்தது?
1: நிச்சயமாக இதில் சுவிட்சர்லாந்து அணியுடைய கோல் காப்பாளர் கோபல் அவர்கள் புண்டஸ்லிகா அணியில் டோட்மன் கழகத்தில் விளையாடுவார்கள். அவருடைய தடுப்பு அது ஒரு மதில் சுவர் போல என்றால் பல கொலம்பிய அணியுடைய அனுபவம் மிக்க வீரர் லூயிஸ் டயஸ் அவருடைய முத்தியான அதிரடிகளை தடுத்து கொண்டார். அந்த ஆட்டம் உண்மையிலேயே கன ஆழமாக கொலம்பிய அணிக்கு விளையாடும் லூயிஸ் டயஸ் அவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற வீரர். அவருக்கு இது கடைசியான கூட இருக்கலாம். சுவிட்சர்லாந்து அணியுடன் இந்த ஏற்பட்ட போட்டியில் அவருடைய பல விளைவுகளை தடுத்துக் கொண்டார். அதே நேரத்தில் ரோட்ரிகஸ் அவர்கள் அவர்களுடைய திறமையான ஆட்டமும் சுவிட்சர்லாந்து அணி கோல் கீப்பரால் தடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆக பெனால்டி உதையில் நிச்சயமாக கொலம்பியா அணி தவறு விட்டதுதான் சொல்வேன். தவறு விட்டது என்று சொல்வதிலும் பார்க்க சுவிட்சர்லாந்து அணியுடைய கோல்பாளருடைய தடுப்பு முக்கியமானது என்று சொல்லி இந்த மேட்சில் உண்மையிலேயே மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்லப்போனால் சுவிட்சர்லாந்து அணியினுடைய கோல் காப்பாளர் தான் நான் சொல்லுவேன்.
0: சரி, இந்த நாளைய தினம் காலிறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. பிரான்ஸ் மொரோக்கோ அணிகள் மோதவிருக்கின்றன. ஸ்பெயின் பெல்ஜியம் அணிகள் பிற்பகல் 3 மணிக்கு நாளைய தினம் மோதவிருக்கின்றது, நாளை மறுதினம். ஆகவே இந்த காலிறுதிப் போட்டி நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற இருக்கின்ற போட்டிகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பிரான்ஸ் மொரோக்கோ நாளைய தினம் மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகின்ற போட்டியில் சந்திக்கின்றன.
1: நிச்சயமாக பிரான்ஸ் அணி தற்பொழுது இதுவரை இந்த உலகக்கிண்ண போட்டியில் எந்த ஒரு தோல்வியையும் பெறாத ஒரு அணி. ஆகவே பிரான்ஸ் அணியினுடைய முன்னணி வேகம், அதாவது 3 வீரர்கள் முன்னணி வீரர்கள் பல்டோன் பில்லர் விருதை எடுத்த டிம்ப்ளே, அவருக்கு சப்போர்ட்டாக லெப்டிங்கா எம்பேபே அவர்கள், கலியன் எம்பேபே அவர்கள், மற்றது மைக்கேல் ஒலிசே அவர்கள் ரைட் விங்காக, இந்த 3 வீரர்களின் முனை தாக்கத்தை எந்த ஒரு வீரர்களாலும் தடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே பிரான்ஸ் அணி இதில் மேலோங்கும் என்று தான் நம்பலாம். ஆனாலும் ஹக்கீம் போன்ற அனுபவம் மிக்க சென்டர் டிஃபென்ஸையுடைய இந்த மொராக்கோ அணியும் இதுக்கு விட்டுக் கொடுக்க போவதில்லை. அதே நேரத்தில் ஸ்பெயின் அணி தற்பொழுது போர்த்துக்கல் அணியை கண்ட வெற்றி மூலம் ஒரு சிறந்த ஒரு நிலையில் தற்பொழுது பெல்ஜியம் அணியுடன் மோதுகிறது. ஆகவே பலம் பிறந்திய ஸ்பெயின் அணி, அதாவது 2024 யூரோப் சாம்பியன், அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பலத்தை பெல்ஜியம் அணிக்கு எதிராக காட்டுவார்கள் தான் நடந்து. நோர்வே அணியின் இங்கிலாந்து அணியினுடைய ஆட்டம் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது என்று சொன்னால், தற்பொழுது ஏர்லின் ஹாலண்ட் அவர்களை தடுப்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு யாருமே இல்லை, அதாவது எந்த விதமான டிஃபெண்டரும் இல்லை என்ற ரீதியில் காலண்டனுடைய முன்னோக்கி பாய்ச்சல் இருக்கிறது. ஆகவே இங்கிலாந்து அணி ஹாலாந்து அணியை எதிர்கொண்டு ஹாலண்டுடைய தடுப்புகளை அதிரடிகளை தடுக்குமா, அல்லது இங்கிலாந்து அணியுடைய சார்பாக ஹரிக்கேனர்கள் ஹாலந்து அணிக்கு நோர்வே அணிக்கு எதிராக கோலலை போட்டு வெற்றி கொள்வாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த ஆட்டம் அர்ஜென்டினா அணிக்கும் சுவிஸ் அணிக்கும் இடையில் ஏற்பட இருக்கிறது. அந்த ஆட்டம் அர்ஜென்டினாக்கு சார்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்பொழுது கோல்டன் பூட்ஸ் என்ற விருதுக்காக தற்பொழுது மெஸ்ஸி அவர்கள் 8 கோலுடன் முன்னணியில் இருக்கிறார். கெலியன் எம்பேபே அவர்கள் 7 கோலுடனும் ஹாலன் அவர்கள் 7 கோலுடனும் ஹரிக்கேனர்கள் 6 கோலுடனும் முன்னணியில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 3-4 முன்னணி வீரர்களுடைய ஆட்டம் நிச்சயமாக அடுத்த ஆட்டங்களில் பரிணமிக்கும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்.
0: நன்றி கணேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம் தான். நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? உங்களுக்கு உதவ சிஎபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757. கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி வீதம், உங்கள் தேவைக்கு பொருத்தமான தீர்வுகள் என்று அத்தனை சேவைகளையும் வழங்குகின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதியவரா, சுயல் தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் அழையுங்கள். 6474599757 6474599757.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000. GTA கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: Everything okay? No problem and it's nam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
4: புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமூர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-2-0
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற இருக்கின்றேன். டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 23 பாகை செல்சியஸ், இன்று அதிகூடிய ஒப்பநிலை 31 பாகை செல்சியஸ். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். காலை ஒலிபரப்பில் செய்திப் பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் CMR தமிழ் FM இதே அலைவரிசையில் 9:00 மணிக்கு ஆரம்பமாகும். அதுவரையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.